0: Gen A Live.
1: We're playing all the new songs you want.
2: You are tuned in to A Positive with Dr. Alfred Jones. Only on Chennai Live 104.8.
3: நம்ம டைம் பார்த்தது, we are thinking how much time am I investing in this relationship. Is the value of time killing how much of time we invest in relationships?
4: ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல he won't get time at all. First, initially, he will have more time. இப்போ நான் போய் பார்த்தே ஆகணும், டெய்லி பேசி ஆகணும், அவளை போய் மீட் பண்ணணும், அவனை போய் பார்க்கணும் இப்படின்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அது போர் அடிச்சிடுச்சுன்னு கிடையாது. இவங்களுக்கு போகிற இந்த ட்ராவலில் இவங்களோட எக்ஸ்பென்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க, இவங்களோட ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அவ்வளோ நாள் இவனை பற்றி மட்டுமே யோசிச்சிருப்பான், இப்போ அவளையும் சேர்த்து யோசிக்கணும். அதே மாதிரி அவளும் அவளை பற்றி மட்டும் அவள் ஃபேமிலி பற்றி மட்டுமே யோசிச்சவை, இப்போ இவனையும் சேர்த்து யோசிச்சிருக்கணும். அப்போ இவங்களோட தேவைகள் அதிகமாக இருக்குன்னும் போது உழைப்பும் அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க எக்ஸ்ட்ராவாக அதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மீட்டிங் ஹவர்ஸ் கம்மியாகும் போது அதிகப்படியான டைம் ஒதுக்க முடியல. ஸோ டைம் ஒதுக்க முடியாதப்போ இவங்களோட கான்வர்சேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. இது மிஸ்யூஸ் ஆஃப் டைம் கிடையாது.
2: Stay tuned for more on A Positive with Dr. Alfred Jones.
0: The bigger, better hits on Chennai Live.

0: are tuned in to A Positive with Dr. Alfred Jose, only on Chennai Live 104.8.
1: Success. ஒரு சில பேர் மட்டும் அடையிறாங்க, ஆனால் அடையாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் சேஃப் ஜோனில் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறது தான். ஸோ சேஃப் ஜோனில் இருக்கிறவங்க எல்லாருமே ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்ற மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க தான். அந்த ரிஸ்கை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம், பேச போகிறோம். த நம்பர் ஒன் ஃபியர் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு வந்து பார்த்தா ஃபியர் ஆஃப், அதாவது ரிஸ்க். வேலைக்கு போகிறது தான் சேஃபான ஒரு ஜோன் அப்படின்றத நம்மளுக்கு சின்ன வயசில் திணிச்சிருக்காங்க. எப்படின்னா, நீ நல்லா படித்தா நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நல்ல ஒரு வேலை கிடைச்சா கை நிறைய சம்பாதிக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு திணிப்பு தான் இங்கே பல பேருக்கு. எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது, நம்மளுக்கு மணி அடித்தா சோறுன்ற மாதிரி ஒரு சேஃபான ஒரு ஜோனில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ரிஸ்க் எடுக்கக்கூடிய மனநிலையில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவங்களோட வளர்ப்பு முறையாக கூட இருக்கலாம்ன்றத நான் நம்புகிறேன். ரிஸ்க் எடுக்கணும், எஸ் மூச்சு திணறும், சாகடிக்க தோணும், உள்ள போனா இருளோன்னு இருக்கும், யாருமே இல்லாத ஒரு நிலையில உன் கை மட்டும்தான் உனக்கு உதவும். சார், நீ மேல வந்தல, குரோட இருக்கிறல, என்கிட்ட பேசிட்டு இருக்கல, இதுதான் வாழ்க்கை.
0: Stay tuned for more on A Positive with Dr. Alfred Joe.
2: The station that explodes all over your radio.
3: Chennai Live.

0: You're listening to Chennai Live 104.8 and we'll be right back.
1: You're listening to...
2: I'm sorry.
3: 3, 2, 1.
1: Chennai Live.
4: This is the Indie Music Hour, powered by Songdue.
5: 104.8.
0: Tuned into The Drive with Mr. Jairam, founder of Arpur Iyakam, anti-corruption NGO, only on Chennai Live 104.8.
6: There is a place called Adaimidipan Kulam appdinu solla Tirunelveli la where an accident happens. Reason enna na and the quarry la proper benches form pannama irundadnala the rock mass fell on 6 people. I think 4 out of which 4 died. அப்போ இருந்த ஜியாலஜி அண்ட் மைனிங் டைரக்டர் மிஸ்டர் நிர்மல் ராஜ் ஐஏஎஸ் என்ன பண்ணுறாரு, ஹி ஃபார்ம்ஸ் அ ஸ்பெஷல் டீம், எக்ஸ்பர்ட்ஸை வர வச்சு யூ கோ அண்ட் டூ டாப் ஸ்டேஷன் சர்வே இன் ஆல் த குவாரிஸ் ஆஃப் திருநெல்வேலி அண்ட் ஃபைண்ட் அவுட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் இல்லீகல் மைனிங் தட் இஸ் கோயிங் ஆன். தே ஆர் கோயிங் இன் பிட்வீன் 20th May அண்ட் 26th May 2022 டு ஆல் த குவாரிஸ் ஆஃப் திருநெல்வேலி அண்ட் அவுட் ஆஃப் த டோட்டல் 54 குவாரிஸ் ஆஃப் திருநெல்வேலி தே ஃபைண்ட் rampant illegal mining going on 53 of them. எவ்வளவு இல்லீகல் மைனிங் நடந்திருக்கு, அதுக்கு என்ன பெனால்ட்டிங்கிறத சப் கலெக்டர் ஆர்டர்ஸோட வி வர் ஏபிள் டு ஆக்சஸ் இட். அதில் பார்க்கும்போது தான் சம்திங் ஷாக்கிங் வாஸ் ரிவீல் டு அஸ். இன் தீஸ் 24 குவாரிஸ் அலோன் மோர் தென் 50 lakh கியூபிக் மீட்டர் ஆஃப் ரஃப் ஸ்டோன் வாஸ் இல்லீகலி மைன் அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் ஆஃப் த இன்ஸ்பெக்ஷன் டீம்.
0: To listen to more shows and much more, stay tuned to Chennai Live 104.8.
7: The station that explodes all over your radio.
1: Chennai Live.
4: You are listening to an exclusive hour of indie music, powered by Songdue.
1: You're listening to...
2: I'm sorry.
3: 3, 2, 1.
1: Chennai Live.
4: This is the Indie Music Hour, powered by Songdue.
8: On with the music. Play it.
9: Yeah, I can't wait.
1: Chennai just live.
9: Play it.
1: Chennai live.
0: You are tuned into The Drive with Mr. Vinoj, BJP Lok Sabha candidate, only on Chennai Live 104.8.
10: Now, sir, this I want to understand. A prime minister of the country for 10 years term the Muslims as infiltrators.
11: ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे? जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे. क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा?
10: These are Indian citizens who have got Aadhaar cards from the same government. Ask any Muslim, man or woman, brother or sister, are you okay with that sentence? Should your prime minister say it? And they will not be happy with that. It has hurt the people, sir.
12: No Indian Muslim has been affected by what the prime minister said. The prime minister was clearly referring to the Rohingyas who have been infiltrating the country across the border and who've been causing havoc wherever they've been settling down. Then coming into our homeland and trying to take away what is actually belonging to the people of that particular state, especially West Bengal, let it be Assam. So the DMK has been successful in brainwashing people against people. Narendra Maran on record has gone out to say people from UP and Bihar come to very clean bathrooms here. What language is that? How can you categorize people?
13: Biharல இந்தி மட்டும் படிக்கிறவங்க இங்க வந்து தமிழ கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரோம், சாலையை பெருக்கலாம், குக்கூஸ் கழுவுறோம்.
12: It's unfair, especially in a city like Chennai, which is home to thousands of people from all over the country. There are Malayalis who live here, there are people who speak Telugu, Gujaratis, Rajasthanis. வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொன்னா பார்த்தாதுங்க, அதை வாழ்ந்து காட்டணும்.
0: To listen to more shows and much more, stay tuned to Chennai Live 104.8.
1: Bigger, better hits on Chennai Live.
4: This is the Indie Music Hour, powered by Songdue.

0: You're listening to Chennai Live 104.8, and we'll be right back.
1: You're listening to...
2: I'm sorry.
3: 3, 2, 1.
1: Chennai Live.
4: You are tuned in to A Positive with Dr. Alfred Jones, only on Chennai Live 104.8.
5: But time pathadhu, we are thinking, how much time am I investing in this relationship? Mm. Is the value of time killing how much of time we invest in relationships?
6: One point of time, he won't get time at all. First, initially, he will have more time. But I'm going to talk to him, I'm going to talk to him, I'm going to meet him, I'm going to talk to him, time spend on him. That's why he's not going to be bored. இவங்களுக்கு போகிற இந்த ட்ராவலில் இவங்களோட எக்ஸ்பென்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க, இவங்களோட ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அவ்வளோ நாள் இவனை பற்றி மட்டுமே யோசிச்சிருப்பான், இப்போ அவளையும் சேர்த்து யோசிக்கணும். அதே மாதிரி அவளை பற்றி மட்டும் அவள் ஃபேமிலி பற்றி மட்டுமே யோசிச்சவன், இப்போ இவனையும் சேர்த்து யோசிச்சிருக்கணும். அப்போ இவங்களோட தேவைகள் அதிகமாக இருக்குன்னும் போது உழைப்பும் அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க எக்ஸ்ட்ராவாக அதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மீட்டிங் ஹவர்ஸ் கம்மியாகும் போது அதிகப்படியான டைம் ஒதுக்க முடியல. ஸோ டைம் ஒதுக்க முடியாதப்போ இவங்களோட கான்வர்சேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. இது மிஸ்யூஸ் ஆஃப் டைம் கிடையாது.
4: Stay tuned for more on A Positive with Dr. Alfred Jones.
1: You're listening to...
2: I'm sorry.
3: 3, 2, 1.
1: 10A Live.
4: A city we love with some facts that we are yet to discover. Let's explore the journey from Madras to Chennai with historian V. Sriram.
7: The first time 1950s la vandu industrial policy resolution vandachu, factories ella set up pandranga. Factories set up pandra bodhu heavy machinery import pandranga. So TVS la vandu inga brakes India la vandu machinery vandu irangirathu. The base of the machine will be under the ground, only the top portion of the machine will be over the ground. பிட்டு தோண்டின பிறகு எப்படி மெஷினை உள்ளே இறக்குறது? ஏன்னா இந்த ஆள் உள்ளே போய் நின்னான்னா அவன் மேலே மெஷின் இறங்கிடும், அவனால் வெளியில் வர முடியும். அந்த டைமில் வந்து இங்கே அந்த மாதிரி கிரேன்ஸ் எல்லாம் இல்லை, வேறு ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்திருக்கு, அவங்க அதை வச்சு லோவர் பண்ணியிருக்காங்க, இங்கே கிடையாது. ஸோ இது இந்தியன் ஜுகாடுங்கிறது என்னென்னா, பிளாக்ஸ் ஆஃப் ஐஸை கொண்டு வந்து அந்த பிட்டில் இறக்கி அதுக்கு மேலே அந்த மெஷினை அப்படியே ஸ்லைட் பண்ணிடுறாங்க. அது வெயிலில் வந்து நிமிஷமாக அந்த ஐஸ் எல்லாம் உருகி போயிடுறது, மெஷின் தன்னைத்தானே இறங்கி ஃபவுண்டேஷனில் வந்து உட்காரது.
4: Tune in to Chennai Live 104.8 for all the facts from Madras to Chennai.
1: The bigger, better hits on Chennai Live.
4: Meet the proud Chennaiite, Mr. Lokesh Jay, Chennai's digital marketing pioneer. He speaks about the role of social media in politics and the future of digital media.
8: In future, like maybe probably some 5 to 6 years, like mark my words, இதை நான் சீரியஸாக சொல்கிறேன் என்னன்னா, வி அவர் செல்ஃப் லைக் வில் பி லைக் கம்மிங் அவுட் ஆஃப் டிஜிட்டல் ஸ்பேஸ். நான் இட்ஸ் நாட் அபவுட் டிஜிட்டல் ஸ்பேஸ், வில் கம் அட் திஸ் ஆல் திஸ் இதெல்லாம்
9: சோஷியல் மீடியாவோட டிபெண்டன்ஸ் வந்து கம்மியாகும்.
8: வில் பி லைக் எப்படின்னா, இப்போ வந்து எப்படி வந்து நான் ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்றது நான் என்னோட வந்து ஐடென்டிட்டியா காமிச்சுக்கிறனும், லைக் எஸ் நான் இந்த இடத்துல ஆர்கானிக் தான் பண்றேன், நான் சைக்கிளிங் தான் போறேன், நான் ஜாகிங் தான் போறேன்றது எப்படி வந்து எப்படி ஆச்சுன்னா, ஒரு சோஷியல் இதுவாயிடுச்சு, வேல்யூ ஆயிடுச்சு. நான் என்ன காமிச்சுக்கிறது, நான் போறனோ இல்லையோ, லைக் ஹேவிங் சம் கப் அந்த சேம் லைக் ஹேவிங் ஒன்லி கிரீன் டீ. ஸோ இதான் பண்றோம்ல, இந்த மாதிரி விஷயம் தான் பண்றாங்க. பட் என்னன்னா, தேர் ஷுட் பி சம் டிஜிட்டல் டீடாக்ஸ். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி கேம்பெயின் கிரியேட் பண்ணிட்டேன், பிளான் கிரியேட் பண்ணிட்டேன். ஐம் ஜஸ்ட் ப்ரப்போசிங், நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக அதை பிளான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து 5 years கழிச்சு நடக்க போற விஷயத்த நான் இப்பயே கொண்டு வரேன்.
4: To catch the entire conversation, click on the podcast section of this app.
1: The bigger, better hits on Chennai Live.
10: You are listening to an exclusive hour of indie music, powered by Song Dude.

0: the Bigger Better Hits on Chin A Live.
1: A city we love with some facts that we are yet to discover. Let's explore the journey from Madras to Chennai with historian V. Sriram.
2: கானாங்கிற அந்த ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கோங்க. வேற எந்த சிட்டியில இந்த மாதிரி ஒரு யூ டாக் அபவுட் ப்ளூஸ் வென் யூ டாக் அபவுட் அமெரிக்கா, அதே ஈக்குவலன்ட் தான் இந்த கானா. எனக்கு கானால இருக்கிற ஒரே வருத்தம் என்னன்னா, 50 வருஷம் முன்னாடி அவங்க என்ன பாடிட்டு இருந்தாங்கங்கிறது இப்ப இல்ல. There is no PhD thesis on Ghana, for instance. There should be. How did it evolve? 30 years ago, there was no concept of Ghana. But people who lived in North Chennai, for instance, have told me, என்றைக்குமே இது இங்கே இருந்திருக்குங்க, இங்கே பாடிட்டு தான் இருந்தாங்க, இதை பற்றி ரொம்ப பேர் பேசலை அவ்வளோதான். பட் இப்போது அதை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க, பப்ளிக்கில் வந்து நிறையா தெரிய வருது. ஸோ திஸ் இஸ் அவர் ஓன் ஆர்ட் ஃபார்ம் அண்ட் வி கேவ் இட் அ வெரி ஹிந்தி நேம், கானா. இதுக்கு பாட்டுன்னு பேர் வைக்கல, கானா. கானா பாட்டு
1: இது
2: வந்து டோர் கேட் கேட்.
1: திஸ் இஸ் லைக் ஆர் ட்ரெடிஷ்னல், என்ன சொல்லுது, சென்னை ஸ்லாங்கில் சொல்ல, நடு சென்டரில்.
2: எக்ஸாக்ட்லி.
1: Tune in to Chennai Live 104.8 for all the facts from Madras to Chennai.
3: The station that explodes all over your radio.
0: Chennai Live.
4: You're tuned into Chennai Live 104.8. Stay tuned for more.
0: You're listening to...
1: I'm sorry.
3: 3, 2, 1.
0: 10A Live.
5: This is the Indie Music Hour, powered by Songdue.

0: Free Radio.
1: Janae Live.
2: A city we love with some facts that we are yet to discover. Let's explore the journey from Madras to Chennai with historian V. Sriram.
3: Whereas I have my doubts about all these stories, none of them is true. For instance, in the Kodambakkam, if it was Kodabag, 100 years before the Nawab came here also, it was Kodapak or Kadapok or some such thing as written by the British. So where did this Kodabag come from? And Nawab was the triplicate in the Nawab, the Kodambakkam, the Kudre, the Chipare. அவ்வளவு தள்ளியா அப்போ அவர் வீடு கிட்டக்க இருந்திருக்க வேண்டாமா அவர் எப்படி நடந்து வந்துட்டு இருந்தார் குதிரையை அங்கே வச்சுட்டு எதுக்காக கோடம் பார்க்கறது வைக்கணும் குதிரையை அண்ட் தென் ஐ கெட் இமெயில்ஸ் லேட்டர் சேயிங் நீங்கள் மரீனா பீச் மரீன்ஸ் இங்கே நிறையா அமெரிக்கன் மரீன்ஸ் இருந்ததுனால தான் அது மரீனா உங்களுக்கு எப்படி நீங்கள் சார் இந்த மாதிரிலாம் எழுதலாம் நீங்கள் ஸோ ஐ ஹேட் ரிட்டன் தட் இன் 1880s இட் வாஸ் கிவன் தட் நேம் பை அ கவர்னர் பிகாஸ் ஹி பிலீவ் தட் இட் லுக் லைக் இட்டலி ஸோ கேவ் இட் த நேம் மரீனா விச் இஸ் த ட்ரூத் But in the mari oru rendu fact irukalam but in the naming la romba controversies irukku
2: tune in to chennai live 104.8 for all the facts from madras to chennai
1: bigger better hits on chennai live
4: you're listening to chennai live 104.8 and we'll be right back
1: you're listening to
5: I'm sorry
6: 3, 2, 1.
1: 10A Live.
7: You're listening to Max on Asia Pop 40.
8: Number 10.
9: Let's get the party started. See you at the bar, you was hardly talking. That's when I knew that your heart was scarring. Friends to lovers need a part to star in. Like, wait, babe, let me...

0: Please don't stop the music.
1: Playing the best hits all the time. All the time.
2: Chen A Live 104.8.
3: You are tuned in to A Positive with Dr. Alfred Jones. Only on Chennai Live 104.8.
4: நம்மளாம் லவ் ஃபெயில் இருந்த பெருசு நினச்சிட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்தில் நான் சொல்கிறேன்னே, மேரேஜ் லைஃப்பில் ஃபெயில் ஆகி நீ வந்து ஹஸ்பண்ட் லைஃப்பை பிரிஞ்சிருக்கிற போது அந்த இடத்த நீ அனுபவிச்சு பாரு. டிஸ்பியூட்ஸ்லேயே பெரிய டிஸ்பியூட், இது மட்டும் லைஃப்பில் நடந்துடவே கூடாது அப்படின்னா அது ஃபேமிலி லைஃப்பில் மேரேஜ் ஆன பிறகு ஹஸ்பண்ட் லைஃபுக்கு நடக்கிற டிஸ்பியூட் தான். எல்லாத்தையும் உட்காந்து பேசு, பிரச்சனை இங்கே தீர்ந்துச்சு, இங்கே பணம் காசு எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் வாட் இஸ் ரியல் நீட் அப்படின்னா தட் பாண்ட், எஸ் ஐ எம் ஃபார் ஹிம் ஆர் ஐ எம் ஃபார் ஹர் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு கொடுக்குற நம்பிக்கை தான் இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் ஆகாமல் பார்த்துக்கும். ஒய் ஐ எம் டெலிங் திஸ் பாண்ட்னா, நோ தேர்ட் பர்சன் கேன் கம் இன் சைட். அந்த பாண்ட் எப்போ உருவாகும்? விட்டு கொடுத்ததில் மட்டும்தான் இல்லை, அனுசரித்து போகிறதுல மட்டும்தான். இங்கே பாதி பேர் டைவர்ஸ் கொடுக்காம வேறு இருந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? ஏன்னா விட்டனா அவன் நல்லா வாழ்ந்துருவான், இல்லை அவன் நல்லா வாழ்ந்துருவான். ஒன்றும் பிடிக்கலனா விலகிடு, அவனாவது வாழட்டும் இல்லை அவளாவது வாழட்டும், முடிஞ்சால் அந்த கையை பிடிச்சி வாழப்பார், இல்லைனா அந்த கையை விட்டுரு.
3: Stay tuned for more on A Positive with Dr. Alfred Jones.
2: The bigger, better hits on Chennai Live.
5: City's news and people's views. Namma Chennai, Namma Voice.
6: Due to the ongoing metro construction work, many shop owners and small-time vendors have complained of huge losses and decrease in daily earnings. In places like T Nagar and Mylapore, there has been a significant drop in customer numbers. Owners are reportedly struggling to pay electricity bills and employee wages. The business community has been urging the government to provide tax and loan leniency. As the tagline of Namma Metro says, inconvenience today for a better tomorrow, only time will tell us where this stands.
5: For the latest happenings and the city's news, stay tuned to Chennai Live.
7: On with the music. Play it.
8: Yeah, I can't wait.
2: Chennai just live.
8: Play it.
2: Chennai Live.
3: A city we love with some facts that we are yet to discover. Let's explore the journey from Madras to Chennai with historian V. Sriram.
9: In the city, Mari, nowhere else can you see this confusion. You know, nowhere else is Madras, Chennai. One syllable kuda common a kedaiyadhu idu rendu thukku nadula. Whereas Kolkata, you can understand, was Calcutta.
3: It's an extension
9: Mumbai,
3: of...
9: Mumbai, Bombay and all, something. But is it Chennai, Madras? Did the British really create Madras? I know that this area is not something that was created by the British. And if you look at it, Pallavaram is the oldest Paleolithic settlement to be discovered in the whole of Asia in the 19th century. Even now you have megalithic mounds and all that in Pallavaram. So, adala irukkirathunala, it was wrong to say that the British founded a city out of nowhere.
3: Tune in to Chennai Live 104.8 for all the facts from Madras to Chennai.
10: Are we on the air?
11: Yes, you are.
10: The best of the 80s, 90s and now.
12: It's a real breath of fresh air.
2: Chennai Live.
13: You're listening to Chennai Live 104.8 and we'll be right back.
5: Watch Zoho Presents Startup Singham Season 2. Co-presented by TTK Prestige. Powered by trusted home partner DAC. Associate sponsors Lalita Jewelry, Weed Art Ventures, XB Group, City Union Bank, SSVM Institutions, Rajalakshmi and Chandramari Group.
14: இது கனவுகளை பிசினஸ் மாற்றும் மேடை.
5: Bigger ideas, bolder dreams, better opportunities.
14: South India's first startup reality show.
5: Innovative startups pitch panranga. Young founders spotlight agaranga.
14: Technology, sustainability, products, services, future-ready startups, yellam ore stage la.
5: Student startups ku opportunity kudukra ore unique platform. 75 startups, 26 episodes, 100 crores of investment. Every Sunday, 11 a.m. to 12:30 p.m. on Vijay TV. Also available on Jio Hotstar.
2: You're listening to...
3: I'm sorry.
15: 3, 2, 1.
2: 10A Live.

0: You're listening to...
1: I'm sorry.
2: 3, 2, 1.
0: 10A Live.
3: You've heard the song go viral. You've grooved to this on a reel. Now, it's time for the reveal. Reel reveal only on Chennai Live 104.8.
4: I want to be nowhere but here with you now, Aziza.
5: I want to be nowhere but here with you now.
4: This is the new song from Eddie's forthcoming album, Play.
6: What's the Aziz?
7: Aziza.
4: Azizam is a Persian word which means my dear. The phrase is a term of endearment which Ed uses to describe his partner. The song is an ode to love and all the memories one shared together. Simple joys, forever smiles, and a love that never dies. This one is almost perfect and deserves a pink heart.
8: Play the best hits all the time. All the time.
0: Chennai Live 104.8.
8: The station that explodes all over your radio.
0: Chennai Live.
1: Meet the proud Chennaiite, Mr. Lokesh Jay, Chennai's digital marketing pioneer. He speaks about the role of social media in politics and the future of digital media.
4: When do you decide as an entrepreneur vandu in the deal nalla deal as a Chennaiite vandu in the deal na eduka koodadhu na makkalai yemaathra na makkalukku unmai solano makkalukku indha message pogano when do you decide inga da line na entrepreneur na Chennaiite
9: enakku andha mariyana offer la like enna na indha mari request la vandhathu like sila political party side la irundhu like nariya enna na like direct ah parties approach panna maatanga avangalukku nadula nariya mediums irukum அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பார்ட்டிக்கு லைக் அவங்களோட இதுவாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து பேசுவாங்க லைக் என்னன்னா அவங்க வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு வந்து ஃபேவரிசம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து என்னன்னா எனக்கு இவங்களை தெரியும் அவங்களை தெரியும் நான் இவங்களை வச்சு இதை பண்ண வைக்கிறேன் அவங்கள வச்சு இதை பண்ண வைக்கிறேன்னுவாங்க லைக் இது பார்த்து என்னன்னா இந்த மாதிரி விஷயம் வந்தது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து இதுவும் பண்ண முடியாது ஸோ நான் என்ன செஞ்சேன்னா டைரெக்டாக லைக் ஐ ஒர்க் வித் எலெக்ஷன் கமிஷன்.
1: To catch the entire conversation, click on the podcast section of this app.
0: The Bigger Better Hits on Chennai Live.
10: You're listening to Chennai Live 104.8 and we'll be right back.
0: You're listening to...
1: I'm sorry.
2: 3, 2, 1.
0: Chennai Live.
11: This is really something, isn't it?

0: city's news and people's views. Namma Chennai, Namma Voice.
1: Tangedco recently announced that consumers who use more than 500 units per billing cycle can pay their bills through WhatsApp. The payers are requested to verify the authenticity of the number by looking for the Tangedco emblem and green verification mark. The number for payments is 94987 94987. It was also announced that once the payment is made, the invoice and bill details will be sent to the linked numbers to help people make payments through other UPI platforms. With the world rapidly going digital, this is a good move by Tangedco.
0: For the latest happenings and the city's news, stay tuned to Chennai Live.
2: The station that explodes all over your radio.
3: Chennai Live.
4: A city we love with some facts that we are yet to discover. Let's explore the journey from Madras to Chennai with historian V. Sriram.
5: British people inge vanda piragudhan vandu Indians ku or periya alavukku sports la or interest irundhuchu. அதில் மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு ஆங்கிலேயர்கள் கிரிக்கெட் விளையாடின அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததா தெரிய வரும். நவ் த மேன் ஹூ சேஞ்சஸ் இட் இஸ் அ மேன் கால்ட் புச்சி பாபு. புச்சி பாபு ட்ரோஃபின்னு ரொம்ப வருஷம் கிரிக்கெட்டில் இருந்தது, இப்போ அது இல்லை. ஹீ வாண்டட் டு ட்ரெயின் இண்டியன்ஸ் இன் கிரிக்கெட். ஹீ கலெக்டட் அ குரூப் ஆஃப் பாய்ஸ் ஆஃப் ரிச் ஃபேமிலிஸ், புவர் ஃபேமிலிஸ், ஸ்பெண்ட் ஹிஸ் ஓன் மணி, இம்போர்டட் பேட்ஸ், கிட்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஃபார் தெம். அதுல என்ன ஜோக்னா வந்து இந்தியன்ஸ் வந்து ஷூஸ் போட்டு ஓட மாட்டாங்க. தே வுட் வேர் பேட்ஸ் பட் தே வோன்ட் வேர் ஷூஸ். சோ யார்க்கர் வந்து வேண்டதுனா டூல பட்டார்னு வந்து அடிக்கும், பட் தே வோன்ட் மைண்ட், தே வில் ஸ்டில் கண்டினியூ ரன்னிங். தி இங்கிலீஷ் பீப்பிள் வுட் நோ தட், சோ தே வில் ஹிட் தெம் ஆன் தி டோஸ் ஃபார் தட் பிகாஸ் தே நியூ தட் தே வர் வல்னரபிள் தேர். சோ புச்சி பாபு இஸ் தி ஒன் ஹூ ரியலி ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இந்தியன்ஸ். ஹீ இஸ் கால்ட் தி ஃாதர் ஆஃப் சவுத் இந்தியன் கிரிக்கெட்.
4: Tune in to Chennai Live 104.8 for all the facts from Madras to Chennai.
3: Chennai Live.
6: We're playing all the new songs you want.
7: You're listening to Chennai Live 104.8 and we'll be right back.
3: You're listening to...
8: I'm sorry.
9: 3, 2, 1.
3: Chennai Live.

0: Rajiv on the track.
1: Hello, hello, hello. Vanakkam, namaskaram, swagatham, and welcome to Chennai Live 104.8, India's first and only digital talk station. Inaki vandu, we are asking about science and proof and AI, technology, future, past. But nobody speaks about things that don't have a logic. Well, of course, this world, my friends, is split into two parts. One pakkam irukku right, the other one is wrong. The one side is black, the other side is white. One side, they say, is logic. The other side, we believe, is magic. But what is magic? Enna portha varaikkum magic vandu is a feeling. Love, surprise, success, gifting. In the feelings vandu is what I define as magic. But actually, if you Google, magic is basically something that is unbelievable, but you start believing in it. Today, I have with me a guest who I think everything he does, everything he says is unbelievable. But today, the world knows that he's got a lot of talent. With me is Vicky Krish. Welcome, Vicky.
2: I'm good. How are you?
1: I'm good. I'm very happy to have the hottest seat in the house. Everybody wants 2-3-5 minutes of Vicky. Na solre engitte 30 minutes irukku, idu thane magic, huh?
2: Yes.
1: So Vicky, first of all, tell me, last 6 months, okay, Vicky the magician,
2: yes,
1: has become Vicky the celebrity.
2: Yes.
1: Vaalkaye maaru poirukku. What has changed? Eppadi irukku this new version? Yena the magic is the same.
2: Yes.
1: The passion is the same. Ana everybody is looking at you differently. What's on your mind? Enna agudhu? Idhu thane magic.
2: Yeah, ipo nare recognition kedachirukke because of India's Got Talent. After India's Got Talent, before India's Got Talent appdinu pirikala. So ipo nare recognition and VIP la vande magics pandra and periya periya, not only here and also the North India and abroad shows. All over, என்னோட விசிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு.
1: Let's start from the beginning, Vicky. Who is Vicky? எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? In the interest of magic, எப்படி வந்தது? You want to impress a girl?
2: No.
1: You didn't know to play cricket? Then how did you get into magic?
2: No, actually, இப்போ எங்களுக்கு நாங்கள் பிறந்தது வந்து ஒரு கேஸ்ட், ரொம்ப லோ கேஸ்டில் தான் பிறந்தோம். ஸோ ஆக்சுவலாக எங்கள் அப்பா ரயில்வே அண்ட் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார், ஃபார்மர். அண்ட் ஐ ஹாவ் அ சிஸ்டர். ஸோ அவங்க வந்து மென்டலி டிஸார்டர். ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் இருந்தோம். ஸோ நோ ஒன் ரெஸ்பெக்ட் மீ. ஸோ நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ பட் ஐ லைக் மேஜிக். நம்மளுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம சின்ன வயசில் சக்திமான்லாம் பார்த்துட்டு, ஸோ ஐ வாண்ட் ஸோ பட் மேஜிக்னா எல்லாருமே நினைக்கும்போது நானும் வந்து மந்திரம் தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு மந்திரம்லாம் சொல்லுவேன், ஸ்லோகம்லாம் 1008 எல்லாம் சொல்லுவேன். பட் நத்திங் ஹேப்பன், எதுவும் நடக்காது. அண்ட் ஆஃப்டர் 18 இயர்ஸ் எனக்கு அப்புறமேட்டு மேஜிக் நான் வந்து வீடியோஸ் யூடியூப்பில் வீடியோஸ் அண்ட் புக்ஸ்லாம் படிக்காம வைக்கும் போது தான் தெரிஞ்சு இட்ஸ் ஆல் ட்ரிக்ஸ் அண்ட் சஜஷன் சைக்காலஜி அப்படின்னு. பட் அது என்னால் பிலீவ் பண்ணவே முடியல. இல்லை இல்லை, எப்படி அதுக்கெல்லாம் சக்தியே இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? பட் அதுக்கே நான் ஒரு 2 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு பிலீவ் ஆச்சு. அப்புறமேட்டு தான் ஓகே இதுதான் மேஜிக் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் மைண்ட் செட் அப்புறம் போனேன். பட் எனக்கு அப்போது சைல்டுஹுட்லாம் யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணாதவங்க, நம்ம வீட்டில் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. பட் இப்போ மேஜிக் பண்ணும்போது நீ வாங்க நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி.
1: இப்போ லாஸ்ட் 6 மந்த்ஸ்,
2: எஸ்
1: யூனோ, இதில் வந்து ரெண்டு பார்ட்டாக கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் விக்கி. ஒன் இஸ் நீங்கள் சொன்னீங்க ரெஸ்பெக்ட் இல்லை, அதுக்காக ஐ வாண்ட் டு பி ரெக்கக்னைஸ்ட், ஐ வாண்ட் டு பி ரெஸ்பெக்டட், அதுக்காக லெட்ஸ் ட்ரை மேஜிக். பட் த ட்ரூத் இஸ் 2014 வந்து இன் அ நேஷனல் a competition for magicians, you won.
2: Yes.
1: I don't know what recognition you got. 2015 la the kalaku povadhu yaarile neenga participate panninga, the production said something.
2: Yes.
1: And you had lost your position. Appol endu did you feel inge kuda respect illa? Because magic vandu oru very very difficult art. India la vandu basically magic is a time pass.
2: Yes.
1: Magician is an entertainer. Right. So, did you feel start pannum bodhu, career start pannum bodhu, ரெஸ்பெக்டே கிடையாது உங்களுக்கு. நீங்க கேப்பீங்க, எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் கொடுங்க பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு, 10 நிமிஷம் மட்டும் நான் காமிச்சிருக்கேன் டேலண்ட் என்ன. இப்போ இந்தியாவுக்கு தெரியும் என்ன டேலண்ட் இருக்கு, பட் ஹவ் வாஸ் இட் தென்? அது கொஞ்சம் டிமோட்டிவேட்டிங்கா இருந்துச்சா?
2: எஸ் எஸ், நான் மேஜிக் வந்து நானே போய் வாண்டடா எல்லாருக்குமே பண்ணி காட்டுவேன். டி ஷாப் எல்லாருமே சிஓ யுவான் சி மேஜிக் அப்படின்ட்டு, ஸோ ஒவ்வொருத்தங்களும் பண்ணி காட்டுவேன். அப்போது ரெஸ்பெக்ட் இருக்காது. ஸோ நோ ஒன் ரெஸ்பெக்ட், வாட் இஸ் திஸ், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா ஏமாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்புறம் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்புறம் மெஜிஷியன்ஸ் மத்தியில் எனக்கு ரெஸ்பெக்ட் வந்தது, நான் அந்த 2014 வந்து நேஷனல் சாம்பியன், அந்த சாம்பியன் வின் பண்ண, அதாவது வந்து ஆன் ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி, ஓ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களா அப்படி. ஸோ ஒரு சக மெஜிஷியன் கேட்குறாரு, ஆ எஸ் சார். போயிட்டு பர்ஃபார்ம், ஆஃப்டர் த பர்ஃபார்மன்ஸ், ஓ விக்கி வா ஊ வா ஊ அப்படின்னு. ஓகே, அப்போது ஹியூமன்ஸுக்கு வந்து வேல்யூ கிடையாது, ஆக்சுவலாக நம்ம ஒன்று அச்சீவ் பண்ணால் தான் வேல்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் தெரிஞ்சு. அப்புறம் வந்து கலக்கப்போது யார் பண்ணோன்னே, அதுக்கு முன்னாடியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேல்யூவே பண்ணோம். அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டாக, விக்கி நல்லா இருக்கீங்களா, அதுக்கு முன்னாடியே வாடா போடா அந்த மாதிரி, ஆனால் வாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பெக்ட். என்ன வாட்டை ஏன் ரெஸ்பெக்ட் இப்படி கூடுது அப்படின்னு, அப்போ தான் அவங்க நான் மதிக்கிறாங்க. ஓகே, ஒரு ஒரு அதாவது வந்து ஒரு பொருள் எங்கே இருந்தால் வேல்யூ அப்படிங்கிறது அப்போ தான் தெரியுது.
1: பட் இஸ் இட் ட்ரூ, நான் கேள்விப்பட்டிருக்கேன், தட் மெஜிஷியன் இஸ் அ சார்ட் ஆஃப் நாட் ஜஸ்ட் யுவர் ஆர்ட் பட் யுவர் பிளேயிங் வித் அ பர்சன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ.
2: எஸ்,
1: ஒரு ஹிப்னோசிஸ் இருக்கு. கையில் என்ன இருக்கு, உங்கள் கோட்டோட பாக்கெட்ஸில் என்ன இருக்கு, அது வேற விஷயம். The magic or the skill is in the person in front of you.
2: Yes.
1: You're working with that person.
2: Yes.
1: So, magic oda enna science irukku? Magic oda enna art irukku? What is magic actually?
2: Actually, po nama 64 art solluvaangalaya, adula or 8 to 9 art vandu magic e varum. Okayla, so adula vandu இப்போ நீங்க என்னன்னு கேக்குறீங்களா, அதுல எமோஷன், அந்த ஆச்சரியம், வா அப்படி அந்த எமோஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல கலந்துருக்கு.
1: அண்ட் எப்படி நான் பண்ணேன், உங்க ஸ்கில்ஸ் பார்த்து, லைக் ஆர் யூ சீரியஸ், ஐ அம் சர்ச்சிங் வேர் இஸ் தி சிஜி வர்க், வேர் இஸ் தி எடிட், ஏஐ, என்ன, வாட் ஹேப்பன்ட், ஓ இட்ஸ் கிரேசி, யூ ஆர் ரியலி குட்.
2: நீங்க குழந்தையா மாறிடுவீங்க, உங்களை அறியாமலே ஸ்மைல். அது அது நான் உங்கள்கிட்ட காசு கொடுத்து பண்ணுங்கன்னா வராது, அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ அது வர்றதுக்கே நான் பிகைன் நிறைய ஒர்க் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்க்குறது வந்து அஸ் எ ரிசல்ட், ஓ இட்ஸ் எ டிஸப்பியர் ஆகிடுச்சு வருதுன்னு, பட் பிகைன் த ஒர்க் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். வாட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியாது, பட் ஐ ஆம் த மெஜிஷியன் ஆன்னா நான் ஃபீல் பண்ணுவேன் உண்மையிலே அந்த காயின் டிஸப்பியர் ஆயிடுச்சு, உண்மையிலே அது மாதிரி ஆயிடுச்சுன்னு. நான் வந்து என்னோடய பிரெயினுக்கு அந்த சஜஷன் கொடுக்கணும், அப்போ தான் என்னோடய பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்வின்ஸ் மை செல்ஃப். ஸோ அதுக்கு வந்து லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ண மசில் மெமரியாக மாறும். அப்புறமேட்டு நம்ம பண்ணும்போது, நம்ம பிலீவ் பண்ணி பண்ணும்போது அவங்களும் பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஃபீல் ஆல்வேஸ் ஐ ஆம் எ ரியல் மெஜிஷியன். ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்க முடியும். பட் இட்ஸ் ஆல் ட்ரிக்ஸ்,
1: எல்லாமே ஒரு இல்யூஷன்.
2: யா, எவ்ரி திங்ஸ் இல்யூஷன். ஆல்சோ சம் ஐ பிளே வித் யுவர் மைண்ட், சைக்காலஜி அண்ட் சம் எமோஷன். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, உங்கள் பாடி லாங்குவேஜ், அதெல்லாம் வச்சு உங்களுக்கு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அது ரியலாக இருக்க மாதிரியே காட்டுறது. ஸோ எப்படியெல்லாம் இருந்தால் ரியலாக இருக்கணும், பிரெயின் பிலீவ் பண்ணுமோ அந்த மாதிரி காட்டுறது.
1: சரி, இந்த மாதிரி ஒரு ஃபோக் இருக்கோ, அது வந்து பெண்ட் ஆகும், திங்ஸ் ஹார்ட் திங்ஸ் வில் மெல்ட். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. இஸ் தட் இல்யூஷன் ஆர் இஸ் தட் பவர் ஆஃப் த மைண்ட்? ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன், a magician is someone who has the strongest mind, supernatural power illa,
2: yes,
1: and they know to superbly use their power,
2: yes,
1: which
2: yes.
1: is the mind,
2: yes.
1: So is it you're using the mind and performing, or you are tricking my mind and performing?
2: Yes, both. Na vandha enoda mind ah train panni vechirken, ungaloda mind ah eppadi maatlaangiradhum na train ah irken. So appo appo dhaan ennala perform panna mudiyum. So I train myself எப்படியெல்லாம் பண்ணால் வந்து ஆடியன்ஸோட ஐஸ், அவங்களோட பிரெயின் பிலீவ் ஆகும், அண்டு உங்களுக்கு எந்த ஆங்கிள்லேருந்து பண்ணும், எந்த சுச்சுவேஷனில் உங்களை மிஸ்டைரக்ஷன் பண்ணும், அதெல்லாம் எல்லாமே பார்த்து ரொம்ப கான்சியஸாக செய்யக்கூடிய ஒரு ஆர்ட். ஸோ
1: வென் டிட் யூ ரியலைஸ் தட் சரி, இந்த மேஜிக் வந்து நாங்கள் ப்ரொஃபஷனாக எடுக்கலாம்?
2: ஓகே,
1: பிகாஸ் ஐ எம் ஆஸ்கிங் யூ திஸ் க்வெஸ்சன், ஏன்னா த வேர்ல்ட் நோஸ் விக்கி கிருஷ்ண மெஜிஷியன், ஆனால் ஒரு கண்ட்ரி லைக் இந்தியா எங்கே வந்து கல்ச்சர், டேலண்ட், பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கு, தேர் ஆர் சோ மெனி டேலண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து அந்த டேலண்ட் இருக்கு, அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. அண்ட் இப்போ பிலீவ் பண்ணுறாங்க அது வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தான் பண்ணலாம், நம்ம சொசைட்டியில் வந்து பர்த்டே பார்ட்டிஸில் மட்டும் பண்ணலாம். ஐ கேன் நெவர் பி அ செலிப்ரிட்டி மெஜிஷியன். நீங்கள் எப்போ நம்புனீங்க that yes, I can make this a profession? Just 6 months back, in the 2009,
2: I am the celebrity magician. I start from the beginning. So from the starting, but up and the practice illa, but in our thought of the other. So now where the other than where I bring a marita, Abdi and Panitair, but in a Kayola struggle, no, I can do a Pinsultan of Panitair. So when I'm first of all, I'm looking at the thought, up on the level Pomdio. So think big, achieve big, Adi, and the thought till an alum Pomdia. Remember, birthday partilla, Panama Dina, I'm a birthday partilla, Panamdio, Ilan Mangal, Panamdio, and now Britain got talent upon Munadin and Chirica.
1: Oh,
2: yeah, the age till Munadin and Chirica. So
1: so, உங்களுக்கு வந்து not just a magician, you are into manifestation. நீங்க என்ன யோசிக்கிறீங்க அது உண்மையான the universe is conspiring to make you achieve that.
2: Yes.
1: Okay, we're going to take a break, Chariya. But before that, tell me, which is the most... We have seen all the tricks perfectly.
2: Okay.
1: எல்லாரும் வந்து கை தட்டுறாங்க. Oh, Vicky getting shocked, surprised, right from the chief minister of Tamil Nadu to the common man in the street. Everyone's amazed by you.
2: Yes.
1: Which was the most embarrassing?

0: ஏ ப்ரோமோ ரெடி ஆயிடுச்சு ஜி, இந்த எலெக்ஷன் பீரியட்ல வந்து. ஓகே,
1: சோ அதனால வந்து
0: அதான் ரீசெண்டா கர்நாடகா போயிட்டு சென்னையில சுத்து டூ மெனி பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் தானே. ஓகே, டெல் மீ என்ன ஆச்சு, எப்படி நீங்க மாத்திட்டீங்க அந்த சிச்சுவேஷன்?
1: சிச்சுவேஷன் இப்போ ஒரு மேஜிக் பண்றேன். இப்போ ஆக்சுவலா இப்போ ஒரு கார்டு ட்ரிக் பண்றேன். நீங்க கார்டு எடுத்துட்டீங்க, பட் அந்த கார்டை உள்ள வச்சதுக்கு அப்புறம் நான் தான் ஷஃபிள் பண்ணும். பட் இன்கேஸ் ஆடியன்ஸ் வாங்கி ஷஃபிள் பண்ணிட்டாங்கன்னா, ஓ மை காட், வாட் ஹேப்பன், வாட் இஸ் த நெக்ஸ்ட் பிளான் பி? ஓகே, ஸோ ஓகே, ஓ நீங்க ஒன்று மறந்துட்டீங்க, அந்த கார்டில் சைன் பண்ணும் அப்படின்னு திரும்பி அந்த கார்டை எடுக்க சொல்லி சைன் பண்ணி வேற ட்ரிக்
0: போயிருவேன். So on the spot, Vandu, you should be extremely sharp. Okay. Well, we'll take a break. But before that, magic pathi namba avlo pesro. But what is magic if you don't witness the magic then?
1: Yeah.
0: So let's have one trick for the sake of everybody. And okay, let's get the magic on the set.
1: You want to see magic?
0: I love to see magic.
1: Okay. I have a deck of cards. Okay. Then I'll touch one. Your table is on the right hand.
0: Okay.
1: ஓகே, அதில் டெக் இருக்கு. இப்போ ஒன்று பண்ணிக்குவோம். ஐ ஹாவ் இன்விசிபிள் டெக் மை பாக்கெட். ஓகே, ஸோ அதை பாக்ஸ் எடுத்து பாக்ஸ் எடுத்து போட்டாச்சு, கார்ட்ஸ் ஷஃபிள் பண்ணுறேன். இப்போ இருக்க மேக் ஷுர் கேமராவில் காமிச்சிட்டோம். ஆல் த கார்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், பாருங்க டிஃப்ரெண்ட் தானே. யூ பிக் ஏ கார்டு, ஏதோ ஒரு கார்டு எடுங்க.
0: ஓகே
1: ஓகே, அதை பார்த்துக்கோங்க. வாட் இஸ் இட்? கேமரா காமிச்சிங்களா, என்ன கார்டு அது சொல்லுங்க.
0: குயின் ஆஃப் டைமண்ட்ஸ்.
1: குயின் ஆஃப் டைமண்ட் இல்ல, அத ஃபர்ஸ்ட் வேற கார்டு எடுத்துக்கிறீங்களா?
0: ஏன் நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்க?
1: இல்ல இல்ல இல்ல, பிரச்சனை இல்ல, நான் கேக்குறேன், just for asking.
0: Okay, I'll keep it back.
1: You keep it. Okay, சோ அந்த கார்டு இல்ல இல்ல, நார்மலா வைக்கணும். அப்சைட் டர்ன் பண்ணிருங்க. டர்ன் பண்ணி டர்ன் பண்ணிட்டீங்களா, உள்ள வச்சிருங்க. ஓகே, இப்போ அந்த கார்டு ஷஃபிள் பண்ணிடுவோம். அந்த பாக்ஸ் திரும்பி வந்துருச்சு, உள்ள போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரே ஒரு கார்டு டர்ன் பண்ணி வச்சிருக்கோம். என்னது அது? நீங்க சொன்னது
0: குயின் ஆஃப் கார்டு,
1: குயின் ஆஃப் டைமண்ட்,
0: குயின் ஆஃப் டைமண்ட்,
1: டைமண்ட். அது அதுல போட்டாச்சு. இப்போ அந்த டெக் கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி வரலாம், டெக்கை நீங்கள் தானே கையில் வச்சுருந்தீங்க. பட் இமேஜினேஷனில் எல்லாமே பண்ணும். பட் அது எதுவுமே நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, நீங்களாக தான் குயின் ஆஃப் டைமண்ட். ஆனால் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன், நோ அப்படின்ட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த டெக்கை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு எம்டி தான் அது. ஸோ இப்போ இந்த ஆல் த கார்ட்ஸ் ஆர் சேம் பொசிஷன், அதாவது வந்து ஃபேஸ் அப்பில் இருக்கும். ஒரே ஒரு கார்டு மட்டும் ரிவர்ஸில் இருக்குது. பட் அது எல்லாமே இமேஜினேஷன் இருக்கும். லுக் அட் தட். ஸோ இட்ஸ் ஒன்லி ஒன் கார்டு face down.
0: Yeah.
1: Last card.
0: Yeah.
1: Have a look.
0: Dude. Oh, fantastic. I don't know where's my queen, but I know where the card is for sure. Very nice, G.
1: Yes.
0: You know, ipo magic பார்க்கும்போது, ஐ எம் பீங் ஆனஸ்ட் வித் யூ ஜி, வி வாண்ட் டு என்ஜாய் இட். ஆனால் இன்னைக்கு வென் ஐ ஹாவ் த பெஸ்ட் சீட் இன் த ஹவுஸ், ஐம் சீங் எங்கே கை போகுது, எங்கே கண் போகுது, எப்படி மாறுது. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஆல் ஆஃப் தட். And this is a flawless act. Absolutely. Neenga solvinga, we are tricking people. I'm saying you're not tricking me, you're impressing me. You're impressing the country, you're impressing the world. Who's the me? Can I keep this card?
1: Yeah, sure.
0: Thank you very much. Okay, what we will do, my friends, is 2015 le, what was the experience he got in terms of recognition on national television from then till now? And is he the voice who will change the future of how people in India see magic? We'll talk about this, stay locked in. This is Chennai Live.

0: You're listening to...
1: I'm sorry.
2: 3, 2, 1.
0: 10 A Live.
3: A city we love with some facts that we are yet to discover. Let's explore the journey from Madras to Chennai with historian V. Shriram.
4: British people இங்கே வந்த பிறகு தான் வந்து இந்தியன்ஸுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஸ்போர்ட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதில் மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு ஆங்கிலேயர்கள் கிரிக்கெட் விளையாடின அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததா தெரிய வரும். Now, the man who changes it is a man called Butchi Babu. Butchi Babu trophy-nu romba varsham cricket-la irundhathu, ippo adhu illa. So, he wanted to train Indians in cricket. So, he collected a group of boys of rich families, poor families, spent his own money, imported bats, kits and everything for them. அதில் என்ன ஜோக்னா வந்து இந்தியன்ஸ் வந்து ஷூஸ் போட்டு ஓட மாட்டாங்க. தே வுட் வேர் பேட்ஸ் பட் தே வோன்ட் வேர் ஷூஸ். ஸோ ஒரு யார்க்கர் வந்து விழுந்ததுன்னா டூல பார்னு வந்து அடிக்கும், பட் தே வோன்ட் மைண்ட், தே ஸ்டில் கண்டினியூ ரன்னிங். இந்த இங்கிலீஷ் பீப்புள் வுட் நோ தட், ஸோ தே வுட் ஹிட் தெம் ஆன் த டோஸ் ஃபார் தட் பிகாஸ் தே நியூ தட் தே வர் வல்னரபிள் தேர். ஸோ Butchi Babu இஸ் த ஒன் ஹூ ரியலி டிரான்ஸ்ஃபார்ம் இண்டியன்ஸ். ஹீஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் சவுத் இண்டியன் கிரிக்கெட்.
3: Tune in to Chennai Live 104.8 for all the facts from Madras to Chennai.
0: Engaging conversations on Chennai Live.
5: Vanakkam Chennai, this is Edward Maya and I'm coming out with my brand new radio show Inward with Edward Maya every day from 6 a.m. to 8 a.m. Monday to Friday. On this show, I will take you through a spiritual journey where divine sounds will meet your souls. You can listen to it only on Chennai Live app from anywhere in the world. Download the app now.
6: Are we on the air?
7: Yes, you are.
6: The best of the 80s, 90s, and now.
8: It's a real breath of fresh air.
0: Chennai Live.
9: You're listening to Chennai Live 104.8 and we'll be right back.
10: Watch Zoho Presents Startup Singham Season 2. Co-presented by TTK Prestige. Powered by trusted home partner DAC. Associate sponsors Lalita Jewelry, Weed Art Ventures, XB Group, City Union Bank, SSVM Institutions, Rajalakshmi and Chandramari Group.
11: இது கனவுகளை பிசினஸ் மாற்றும் மேடை.
10: Bigger ideas, bolder dreams, better opportunities.
11: South India's first startup reality show.
10: Innovative startups pitch panranga. Young founders spotlight agaranga.
11: Technology, sustainability, products, services, future-ready startups, yellam ore stage la.
10: Student startups ku opportunity kudukra ore unique platform. 75 startups, 26 episodes, 100 crores of investment. Every Sunday, 11 a.m. to 12:30 p.m. on Vijay TV. Also available on Jio Hotstar.
11: The Kanavakana Garjane.
0: You're listening to...
1: I'm sorry.
2: 3, 2, 1.
0: 10A Live.
12: This is really something, isn't it?

0: This is Rajiv on the track.
1: All right, welcome back to Chennai Live 104.8. சார் ஏதோ பண்ணுங்க சார் நமக்காக நான் பார்க்கல ட்ரிக் பண்ணல யூடியூப்ல கத்துக்கல டூ சம்திங் ஹியர் சார் ஓகே சம்டைம்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் மேஜிக் இஸ் நாட் இன் தி ஆக்ட் மேஜிக் இஸ் இன் த ஸ்டோரி மேஜிக் இஸ் இன் த பர்சன் அண்ட் வி நோ த ட்ரிக்ஸ் யூ ஹவ் டன் வி வாண்ட் டு நோ ஹவு யூ டூ இட் பட் ஐ வாண்ட் டு நோ யுவர் ஸ்டோரி ஏன்னா உங்க கதையிலேயே வந்து ஒரு மேஜிக் இருக்கு பட் 2026ல வந்து இந்தியாஸ் காட் டேலண்ட் has changed your life. Yeah, one day ninga sonninga I want to participate. And on the process ange up to the final stage eppadi irundhathu? Can you tell us about the journey?
2: India's Got Talent first of all avanga invite pannumbodhu lot of things ketanga avanga. Neenga float pannuvingala illa something adha avanga 2 years contact pannirundhanga. 2 years vandha lot of videos ketanga. Lot of videos shoot panni amichom. அண்ட் தென் ஃபைனலி அவங்க திரும்பி வீடியோஸ் கேட்கும்போது இந்த வீடியோ நாள் ஒன் ஆக்டர் இருக்கு நான் நேஷ்னல் லெவலில் வின் பண்ண ஒரு ஆக்ட் ஸோ பட் அது வந்து ஹிந்தி இல்லை இங்கிலீஷ்லாம் இல்லை நான் புச்சுக்கா அதுன்னு ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜில் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஸோ அது வேணால் அவங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இஸ் இட் ஓகேனா ஓகே இல்லைன்னா ஃப்ரீயாக விடுங்க ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஷோஸ்
1: அப்படின்ட்டேன்
2: அக்டோபர் சொல்கிறாங்க திடீர்னு சேஞ்ச் பண்ணிடுறாங்க அந்த டேட்டில் எனக்கு ஷோஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆனால் நான் சொல்லிட்டேன் சரி நான் அதை அனுப்பிச்சு விட்டாச்சு நாங்கள் ஷூட் பண்ணி அனுப்பிச்சு விட்டோன்னா ஓகே அப்படின்ட்டாங்க பட் அந்த ஷூட் பிஃபோர் த ஷூட்டுக்கு முன்னாடி சொல்கிறாங்க இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் மட்டும்தான் வந்து இந்த புச்சுக்கா புச்சுக்கா நெக்ஸ்ட் இதில் நீங்கள் ஹிந்தி பேசணும் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ் கூட பேச முடியாது ஹிந்தி பேசணும் அப்படின்ட்டாங்க ஓகே அவங்க எங்கள் ஒய்ஃபுக்கு ஹிந்தி தெரியனால சரி ஓகே என்ன அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம்
1: கல்யாணமுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது சார்
2: ஓகே அண்டு அங்கே போயிட்டு நான் புச்சுக்கா புச்சுக்கா புச்சுக்கான்னு நம்ம ஆன் ஸ்டேஜில் பண்ணுறோம் பண்ணும்போது தேர் ஃபஸ்ட்டு வரும்போது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சாங்க அப்புறமேட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா அவங்க எல்லாம் மலைக்காரர்லாம் வாவுன்னு கத்த ஆரம்பிச்சு எழுந்திரிச்சு அப்புறம் எல்லாம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கை தட்டிட்டு எல்லாம் கிட்டக்க வந்துட்டு கை கொடுத்துட்டு கோல்டன் பசர் பின் அதாவது தமிழ்நாட்டில் யாருமே கோல்டன் பசர் வாங்கினது கிடையாது இந்தியாவில் போய் பர்ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட் மெஜிஷியன் ஆர்டிஸ்ட் நான் தான் வாங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது வாங்கிட்டு அவங்க வந்துட்டு அப்புறம் மலைக்காரரோட ஒரு டான்ஸ் இங்கே லோக்கல்லே எங்கேயும் டான்ஸ் நம்மளுக்கு கொடுத்தது அவங்க கூட ஒரு டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக இருந்தது அவங்க சொன்னது வந்து அதுக்கப்புறம் சார் நான் அடுத்து என்ன ஹிந்தியில் தான் பண்ணோம் நோ நீங்கள் இதிலே தான் ஃபாலோ பண்ணும் நீங்கள் இதை மாற்றவே கூடாதுன்ட்டு அப்புறம் செமிஃபைனல் பண்ணோம் செமிஃபைனல் பார்த்துட்டு அதில் அவங்க பிளாஸ்ட்டு அதில் ஒரு செலிப்ரிட்டிக்கு அவருக்கு வந்து அவரோட ப்ரீஃப் வெளில எடுக்கிற மாதிரி பண்ணோம் ஸோ அதெல்லாம் அண்டர்வேர் இருந்தோன்னே அவங்கெல்லாம் உளுந்து உளுந்து சிரிச்சாங்க அப்புறம் அந்த பால் மேஜிக் அந்த சம்திங் அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பார்த்ததே கிடையாது ரொம்ப பார்த்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா மேஜிக் பார்த்து நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப சீரியஸாக தான் போவோம் பட்டு நீங்கள் அதை வேறு மாதிரி ஒரு இதில் ஜேர்னரில் காட்டுறீங்க ஸோ லாஃப் பண்ணுறீங்க யுவர் என்டர்டெய்னர் யுவர் நாட் ஓன்லி மெஜிஷியன் யுவர் என்டர்டெய்னர் அப்படின்னாங்க தேங்க்யூ அப்படின்னு அவங்க அண்டு அவங்க கொடுத்த கமெண்ட் வந்து யூ ஆர் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெஜிஷியன் இன் த கண்ட்ரி அப்படின்னு கமெண்ட் கொடுத்தாங்க அண்ட் ஆல்சோ ஃபைனல் வரலும் போனது மெஜிஷியனில் நான் மட்டும் தான் அண்ட் ஆல்சோ இந்தியாவிலும் நிறைய மெஜிஷியன் மென்டலிஸ்ட் வந்தாங்க அவங்க செமிஃபைனலே அவ்வளோதான் நம்ம மட்டும் தான் மெஜிஷியன் மட்டும் சோலோ ஆர்டிஸ்டாக ஃபைனல் வரலும் போனது
1: ஃபேன்டாஸ்டிக்
2: அண்ட் ஆனால் அதில் வருத்தம் என்னன்னா இங்கே தமிழ்நாட்டில் யாருக்குமே அது அந்தளவு தெரியல எந்த சேனலுமே நம்மளை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கல நீங்கள் மட்டும் தான் கூப்பிட்டு
1: எடுத்துருக்கீங்க சார் ஐம் வெரி ஹாப்பி யூ கேம் அண்ட் ஐ திங்க் ரோல் ஆஃப் த மீடியா வந்து இஸ் நாட் டு கேப்சர் யுவர் மேஜிக் ட்ரிக்ஸ் அது வந்து சோனி பண்ணிட்டாங்க 10 வீடியோ 15 வீடியோ கேட்டு அதெல்லாம் பண்ணிட்டாங்க பட் ஐ திங்க் த ரோல் ஆஃப் தமிழ்நாடுஸ் மீடியா இப்போ வந்து இஸ் டு டெல் த வேர்ல்டு நம்ம ஸ்டேட்லேருந்து நம்ம ஊர்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஜுவல் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஜெம் இருக்கு விச் வி வாண்ட் த வேர்ல்ட் டு சீ
2: எஸ்
1: ஐ திங்க் தட்ஸ் வாட் த ரோல் ஆஃப் த மீடியா இஸ் பட் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் போனீங்க ஜட்ஜஸ் வர் வெரி ஷுவர் தட் திஸ் பாய் கேன் வின் திஸ் பாய் ஷுட் வின் ஷான் இருந்தாலும் மலாய்கா இருந்தாலும் ஆஃப்டர் சிங் மலாய்கா ஐ தாட் சே ஐ ஷுட் ஹேவ் பிகம் மெஜிஷியன் இட் இஸ் ஐ வில் டான்ஸ் வித் மலாய்கா ஸோ what went wrong with the votes because Kandipa you have great memories of it but kulle vande definitely you have this disappointment
2: yes
1: hindi le pesnaanga tamil nadu oda audience paakala ஓட் பண்ணாங்க. நார்த் இந்தியாவில் வந்து நிறைய ஓட்ஸ் இருந்தது, தமிழ்நாடுல வந்து யாருமே பார்க்கல. பேர் கொடுத்துருக்காங்க இந்தியாஸ் காட் டேலண்ட், நாட் ஹிந்தி இஸ் காட் டேலண்ட் ஆர் நார்த் இந்தியாஸ் காட் டேலண்ட். இது வந்து இந்தியா.
2: Yes.
1: Every part, every language, every culture should be a part of it. அதில் வந்து கொஞ்சம் வருத்தம் இருக்கா, தட் ஐ ஹேட் அ கிரேட் டைம், சக்ஸஸ் இருந்தது, ஐ குட் ஹேவ் ஒன், ஐ ஷுட் ஹேவ் ஒன்.
2: எஸ் அங்கே வந்து இந்தியாஸ் காட் டேலண்ட்னா பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு யாருக்குமே தெரியல, ஏன்னா இங்கே யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் நாங்கள் சொல்லி ஓட் போடுங்க ஓட் போடுங்கன்ட்டு, பட் அங்கே நார்மலாகவே அங்கே நிறைய பேர் ஓட் போடுவாங்க. ஸோ இங்கேருந்து அங்கே இங்கே உள்ளவங்க அங்கே பார்க்க மாட்றாங்க. அண்டு அந்த ஷான் சார் கூட கேட்டார், விக்கி
1: புச்சுக்கா புச்சுக்கா
2: புச்சுக்கா யூஆர் ஸோ அமேசிங், உங்களுக்கு ஓட்டே வரல, நோ ஒன் ஓட் இதே சார், நோ ஒன் சாத சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்படி. ஆனால் ஆக்சுவலாக அங்கே வந்து அவர் சித்து சார் என்ன சொன்னார்ன்னா, ஃபைனலாக வந்து புச்சுக்கா இஸ் அ ஹவுஸ் ஹோல்ட் நேம், இங்கே எல்லாருமே வந்து அந்த நேம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அந்த அவர் வந்து இவர் தான் இப்போ அவர் வந்து ஒரு கிளைண்ட் வந்து அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கிளைண்ட்டிட்ட சொல்லியிருக்காரு, இவர் தான் இப்போ தான் இந்தியாவில் இவர் தான் இப்போ டாப் மோஸ்ட் மெஜிஷியன், வேறு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். அதெல்லாம் ரொம்ப ரெக்கக்னேஷன் அங்கே நல்லா இருக்குது, பட் இங்கே யாருக்குமே ஏன் கிடைக்கலன்னா, நம்ம இங்கே உள்ள மீடியாஸ் வந்து அதை சொன்னால் தான் வந்து அவங்க அதை கூப்பிட்டு, நானும் நிறைய இதில் கேட்டு பார்த்துட்டேன், அவங்க இல்லை மேஜிக் பண்ணலாமா அதை வேணால் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி இதெல்லாம் சொன்னால் தான் இங்கே உள்ள ஒரு டேலண்டர்ஸ்க்குலாம் அங்கே போகிறதுக்கு அவங்களுக்கும் வந்து ஒரு வில் பவர் வரும். ஸோ அப்போ தான் வந்து இங்கே உள்ள டேலண்ட்ஸும் அங்கேயும் போகலாம், ஓ அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் ஃபைனல் வரலுமே இங்கேருந்து போயிருக்காங்கன்னா நம்மளும் போக முடியும்ல அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும், எல்லாருக்குமே ரீச் ஆனால் தான் அது தெரியும். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்ட்.
1: இங்கேயோட மீடியா வந்து உடுக்கு பின்னாடி என்ன ஆகுது, உங்கள் ஸ்டேஜில் வந்து என்ன கல் கல் கலாட்டா பண்ணுறீங்க அதை தான் பார்க்கணும்னு ரொம்ப விரும்புகிறாங்க. பட் ஒரு ஹீரோ இஸ் more than the act, the hero lies in the story and its details. But yenge unku thonuda that this Hindi language thing is a bit of a concern, ena neenga vandu follow pannringa Tamil Nadu, Sony the channel, the production house as well, kooparanga or talent from Tamil Nadu, ena audience vandu avangalukku angeye venum.
2: Yes,
1: they are a national.
2: Yes.
1: Idu vandu TRP oda game irukku.
2: Yes,
1: idu vandu talent hunt matto yosikadinga, idu vandu national level oda or TRP, national level oda sponsors oda or mindset la approach pandranga. So pitch pannumbodhu solvanga, you know, from Tamil Nadu also we have people, so angeye avanga advertisers irukku. It's a very smart business game which I have seen and understood very well. So unga engiyo thonuda that I have been used somewhere, of course I have benefited, you have benefited a lot, there's no two things about it, but and the Hindi da must yeah Tamil la pesna or subtitle panna, what's the problem?
2: Yeah.
1: Do you feel that could have been handled better? Indha maadhiri platform shows should not have language as a yes. barrier, should have talent as the platform.
2: Yes. பட் ஆனால் அவங்க ஹிந்தியை தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக வைக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் அவங்க டேலண்ட்டை ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக வச்சா இட்ஸ் அ குட். பட் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் மெஜிஷியன் ஆர்டிஸ்ட்டு இங்கே சவுத் சைடில் எல்லாம் சொன்னது, விக்கி அதை என் கூட உள்ள டாப் மோஸ்ட் மெஜிஷியன்ஸ் பெங்களூர் இங்கே உள்ளவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எப்படி ஃபைனல் வரலும் போனீங்க, நாங்கள் வந்து என்ட்ரியிலே போக முடியல. ஸோ யுவர் பிக் அச்சீவ்மெண்ட், நீங்கள் உள்ளே போனதே வந்து அது சான்ஸே கிடையாது, எப்படி உள்ளே போய் நீங்கள் ஃபைனல் வரலும் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு போயிட்டேங்க அப்படின்னு நான் சொன்னேன். பட் ஆக்சுவலாக அதை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணி டேலண்ட்டுக்கு இது பண்ணி
1: இன்னும் பெட்டர்.
2: ஏன் அப்போ ஏன்னா பிரிட்டன் கார் டேலண்ட் அண்ட் ஐஜிடியெலாம் வந்து எந்த எல்லா லாங்குவேஜ்லையும் வராங்க, ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இன் புவர் அப்படின்னு சொன்னால் நோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. எஸ் அதுதான் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. பட் இங்கே அங்கே என்னென்னா கமர்ஷியல் நிறையா இருக்குது, அவங்களோட ஸ்டோரி ஹிந்தியில் சொல்லுங்கள், உங்களோட விஷயத்தை இதை சொல்லுங்கள், இங்கே லைக் விஜய் டிவி மாதிரி அங்கேயும்
1: உங்களுக்கு வந்து மீடியா மேல ரொம்ப பிரச்சனை இருக்கு பார்த்தாலே தெரியுது. பட் ஐ எம் சோ ஹாப்பி, ஒரு மெஜிஷியனுக்கு வந்து a job of a magician is to make people happy, you know, you're an entertainer, no matter unga mood eppadi irukku, cast prachna irukku, veetla prachna irukku, health prachna irukku, adu stage la kaamikka mudiyadhu ji, varinga 15 nimisham make people happy, that's your job. But to bring the real story out is very, very difficult. Ungalku engiyo thonuda that I have to make people happy. But why does nobody take the responsibility to make me happy? இதுல வந்து ஒரு ஒரு மென்டல் கேம் இருக்கு உங்களுக்கு. எவ்ரி டைம் பி ஹாப்பி, எவ்ரி டைம் பிளீஸ் பீப்புள். ஸ்டேஜ்ல போயிட்டு யூ கான் சே ஹவு சேட் யூ ஆர், யூ கான் சே ஹவு டிஸ்டர்ப் யூ ஆர். வாழ்க்கையோட கஷ்டம், வாழ்க்கையோட நஷ்டம் அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. டு யூ ஃபீல் தட் மென்டலி யூ ஆர் கிவிங் அ லாட் பட் நாட் கெட்டிங் மச்?
2: எஸ் ஆக்சுவலாக ஆமாம், நிறைய விஷயங்கள் நம்ம ஷோ செய்ய போயிட்டுருக்கனால பர்சனல் லைஃப்பு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதனால் அது கொஞ்சம் குறைச்சிட்டு இது பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும். அது போய் யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. அண்டு ஆக்சுவலாக எஸ் இப்போது பொது வாழ்க்கையில் வந்துட்டோன்னா இப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள் இதுதான் இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸு. பட் ஷோஸும் பண்ணோம், பட்டு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான், பட் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ அதில் ரெக்கக்னேஷன் என்ன, நம்ம இப்போதான் பேமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாகுது.
1: முன்னாடி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, ஐ டோன்ட் தே சே நெவர் ஆஸ்க் அ மேன் ஹிஸ் மணி ஆர் ஹிஸ் இன்கம், பட் ஆர்ட்க்கு வந்து ஒரு பிரைஸ் டேக் இல்லை சார்.
2: எஸ்
1: ஆர்ட் வந்து லைக் மேஜிக், லைக் பெயிண்டிங், அது வந்து ஹேஸ் நோ வேல்யூ, இட்ஸ் இட்ஸ் பிரைஸ்லெஸ். ஓகே, முன்னாடி பிஃபோர் திஸ் ஃபேம் வாட் வர் யூ சார்ஜிங் லைக்?
2: எஸ் முன்னாடி இப்போ பிஃபோர் தட்னா நான் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது 2000, 3000, 5000 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அப்போவே வந்து நம்ம ஒரு 15-20 கேட்டோம், வாட் உங்களுக்கு எதுக்கு இது? ஒரு நியூ இயர் ஷோலெலாம் வந்து ஒரு நான் ஒரு 8 இயர்ஸ் பேக்கில் வந்து நான் கேட்டேன், ஏன் மை நியூ இயர் ஷோ பேமெண்ட்ஸ் 30K அப்படின்னு. உடனே அவர் வந்து எதுக்கு சார், அவர் நான் வாட்ஸ்அப்பில் தான் டெக்ஸ்ட் பண்ணேன், அதுக்கப்புறமேட்டு எதுக்கு சார் ஒரு மெஜிஷியனுக்கு 30K அப்படின்னு கேட்டார். சார் திஸ் இஸ் மை பேமெண்ட், உங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்லைன்னா ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு. இல்லை சார் எனக்கு நாட் ஓகே. சார் அப்போ வச்சுருங்க அப்படின்ட்டு. அவங்களோட தாட் எப்படி இருக்குன்னா, எதுக்கு மெஜிஷியனுக்கு இவ்வளோ கொடுக்கணும்? ஸோ அப்போ மற்ற ஆர்டிஸ்ட் சிங்கர் போகிறாங்க வித்தவுட் எனி எதுவும் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் எடுத்துகிட்டு போகல, ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். பட் மெஜிஷியன் கேரி லாட் ஆஃப் ஸ்டப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு பேக் ஸ்டேஜில் யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக ரெடி பண்ணி ஆன் ஸ்டேஜில் பண்ணிவிட்டு திரும்பி அந்த மெட்டீரியலை, ஸோ காஸ்ட்லி அந்த மெட்டீரியல்ஸ், திரும்பி சேஃபாக எடுத்துகிட்டு வரணும், அப்போ தான் அடுத்த ஷோஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ இதை எடுத்துகிட்டு வந்து சீக்ரெட்டாக பண்ணி அவ்வளோ வா ஃபேக்டர் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கு எது கொடுக்கணும்? ஒரு பர்த்டே பார்ட்டியில் சும்மா மேஜிக் பண்ண போனால் குழந்தைங்களுக்கு பண்ணுங்கள் அப்படின்னு, இட்ஸ் நாட் ஓன்லி குழந்தைங்களுக்கு, ஆல் ஏஜ் எல்லாருக்குமே பண்ணலாம் அப்படின்னு. பட் அந்த ரெகக்னேஷன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இந்த இது என்ன மேஜிக் தானே அப்படின்னு. ஆனால் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் வாட் அப்படிங்கிற மாதிரி
1: வாவ் ஃபேக்டர்.
2: எஸ் ஆனால் மெஜிஷியன்ஸும் அதில் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணாமல் நிறைய பேர் போயிட்டு ஃபெயிலியர் பண்ணுறதும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அங்கே ஸ்டேஜில் போய் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்க ஸ்டேஜில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இந்த பிரச்சனையும் ஆகுது. ஸோ அதனால் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவங்களுக்கும் போய் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களை வேல்யூ பண்ணுவாங்க. அட் சேம் டைம் நான் இப்போ வந்து மீடியாஸ் நம்மளுக்கு வந்து சோசியல் மீடியா வந்தனால நம்மளை நாமளே தான் ப்ரொமோட் பண்ணிக்கணும்.
1: கரெக்ட்.
2: எஸ்
1: யூனோ மீடியா அண்ட் விக்கி தேர் நாட் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். 2015 ஒரு பியூட்டிஃபுல்லான பிளாட்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு கலக்க போவது யாரு? ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் அந்த பேர்ல அண்ட் த வே தே அப்ரோச்ட் யூ வாஸ் நாட் ஃபேர். அது ரியாலிட்டி ஷோ பேர் கொடுத்து இட் பிகேம் அ டிஆர்பி ஷோ. தே ஃபெல் தட் மேபி மேஜிக் இஸ் நாட் திஸ் பிளேஸ், மூவி சினிமா, தட் வாஸ் தேர் ஐடியா. என்ன பார்த்து என்ரோல் பண்ணாங்க, என்ன சொல்லி உங்களுக்கு ரிமூவ் பண்ணாங்க?
2: ஆக்சுவலி நான் ஆடிஷன் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டேன், நெக்ஸ்ட் ரவுண்ட்லேயும் செலக்ட் ஆகிட்டேன். பட் ஆப்வியஸ்லி ஈரோடு மகேஷ் அண்ட் பிரியங்கா அண்ட் வந்து மைனா அவங்க தான் ஜட்ஜஸ். ஸோ அங்கே நிறைய பேர் எலிமினேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பேடாக பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அந்த ஷூட்டில். ஆனால் வந்து என்னை எலிமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் சொல்கிறார் ஈரோடு மகேஷ், ஏய் உங்களுக்கு அதை இன்னொருத்தர் வந்து சொன்னார் பேக் ஸ்டேஜில், உங்களுக்கு எல்லா ஜட்ஜஸும் 10 மார்க் போட்டிருந்தாங்க அவுட் ஆஃப் 20, பட் நீ எலிமினேஷனே கிடையாது ஆக்சுவலாக அப்படின்னு. அவரும் வந்து அதான் சொல்கிறார், இவன் நல்லா தானே பண்ண, இவனை எதுக்கு எலிமினேட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே எனிவே விக்கி இது வந்து கலக்க போதே யாருங்கிறது ஒரு காமெடி ஷோ, இது வந்து மேஜிக் ஷோ கிடையாது அப்படின்னு எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை எலிமினேட் பண்ண வேண்டியது. அவர் ஷூட் முடிச்சுட்டு எனக்கு ஷோ இருக்குன்னு உடனே கிளம்பிட்டார், ஆள் இல்லைன்னு என்னை கூப்பிட்டு எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் ஸோ பேடு. ஸோ அதை எலிமினேட் பண்ணும்போது மனசுக்குள்ள நினச்சேன், இதே பிளாட்ஃபார்மில் என்னை கெஸ்ட்டாக கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் நான் வந்தேன். அது கூப்பிடுவாங்க எப்படி இருந்தாலும்.
1: கூப்பிட்டா நீங்க கண்டிப்பா போயிட்டு இதே கதை அங்க ரிபீட் பண்ணுவீங்க. நீங்க சொல்லுங்க, நான் அந்த டைம்ல என்ன விஷயம் சொல்றேன். Well, of course, media should be a tool, but today the topic is not India's media. Today it's about India's best magician. Yebdi Sidhu ji sonnanga, you are a household name. I think that's wrong. You are a heart-hold name. Ninga ellaroda veetla illa ellaroda manasla irkinga. We talk about the future. We talk about the greatest experiences. Yende VVIPs oda perform pannirkinga. But before that, let's do what you do best.
2: Actually, என்னோட பெஸ்ட்டு இருக்குன்னு அதை காட்டலாங்களா? ஓகே, எப்பவுமே பண்ணுற பெஸ்ட்டு சொல்கிறீங்களா?
1: ஆ, எனி திங்
2: ஷோர் போத் ஹேன் இப்படி கை நீட்டிக்கு.
1: You want to propose to me, like you propose to your wife.
2: இப்படி வச்சுக்கோங்க. யா, யூ ஹேவ் அ காயின், உங்கள்கிட்ட காயின் இருக்கா?
1: சில்லற இல்லை சார்.
2: காயின்
1: ஜிபே இருக்கு சார்.
2: ஜிபே என்கிட்ட இருக்கு.
1: அவர்கிட்ட நிறைய இருக்கு காயின் சார்.
2: எஸ், ஓகே, இந்த ஆங்கிள் ஓகேவா ஜி? இது தானே சாரோட கை, இவ்வளோ தூரம் இருந்தால் ஓகேவா? கொஞ்சம் இது ஓகேவா?
1: என்ன ஜாதியா பாக்குறடா?
2: ரெடியா? ஓகே சார், இது 5 ரூபீஸ். ஓகே, இது என்னோட மணி கிடையாது, பாரோட மணி, கேமராமேனோட. இதை என்னோட லெஃப்ட் ஹேண்டில் கீப் பண்ணிடுவோம், பட் இது பேக் டு இங்கே வந்துடும். ஆக்சுவலாக ஏன்னா ஐ ஹாவ் அ ஸ்மால் ஹோல் இன் மை லெஃப்ட் ஹேண்ட் டு ரைட் ஹேண்ட். எனக்கு டாக்டர் சர்ஜரி பண்ணி கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து என் லெஃப்ட் ஷோல்டர்லேருந்து ரைட் ஷோல்டர் காயின் வரும். நீங்கள் சம்டைம்ஸ் உங்கள் கை வச்சு இப்படி மூடிக்கோங்க, ஜஸ்ட் மூடி இப்படி கை வச்சுக்கோங்க. வாட்ச் திஸ், நத்திங் மை ரைட் ஹேண்ட் பட் டிஸப்பியர்.
1: ஃபீல் பண்ணலையே?
2: யா, உங்கள் கையில் எதுவும் இல்லைல்ல?
1: ஒன்றுமே இல்லை சார்.
2: பட் டைம் இஸ் மணி.
1: யா,
2: செக் யுவர் டைம் இன் யுவர் வாட்ச், அண்டர் த வாட்ச், லுக் அட் அண்டர்.
1: ஓ ஷிட், ஹவ் டிட் யூ டு தட்?
2: It's a magic.
1: Wow!
2: One more time. நீங்கள் அப்படியே உட்காந்துக்கோங்க. இப்போ நான் எந்திரிக்கிறேன், நீங்கள் ஆங்கிள் அதுக்கேற்ற மாதிரி வைங்க. இப்படியே கை நீட்டிக்கோங்க. ஓகே, இந்த 5 ரூபீஸ் இங்கே தான் இருக்குது, பட் ஸ்டில் உங்கள் வாட்ச் பார்த்துக்கோங்க, ஏதாவது இருக்கா அடியில்? எதுவுமே இல்லை.
1: இல்லை,
2: இந்த 5 ரூபீஸை போட்டதுக்கப்புறம் உங்களோட கையை மட்டும் ஜஸ்ட் இப்படி மேலே வச்சுக்கோங்க. நத்திங் மை ரைட் ஹேண்ட், நத்திங் மை லெஃப்ட் ஹேண்ட், பட் இங்கே வாட்ச்னே இருக்காது. எங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர், ஷோல்டர்.
1: God!
2: Yeah, yeah.
1: Can you give me a diamond like yeah. that?
2: Diamond தான இங்க பாருங்க. Actually diamond பல உங்க காதுல ஒரு பால் இருக்கு.
1: Oh!
2: Yeah. No, you know one thing, இங்க கூட ஒரு பால் இருக்கு.
1: அங்க இருந்தது சார்.
2: Right hand நீட்டிக்கோங்க. So இங்க பாருங்க. It's a ball number 1, it's a ball number 2. Tight-ஆ முடிக்கோங்க, tight-ஆ. Snap பண்ணா அந்த பால் உங்க கைக்குள்ள போயிடும். Open it.
1: This is the best show I've been on. It really is. Okay, what we'll do is, time is money. We'll take a quick break and come back. This is Chennai Live 104.8.
3: It's about to be so damn...

0: This is Rajiv on the track.
1: All right, welcome back to Chennai Live 104.8. Yappamai solvanga, magic in the air. Love is in the air, but of course, magic and love, unga vaalkaila vandha romba close ana connection irukku. We'll talk about so many things that magic has given you. Inaki vandu, if India's got talent, illa.
2: Okay.
1: If the VVIPs did not call you, people like Star Vijay were using you and then sending you away. Did you ever think of idhile vandu passion irukku? இதுல வந்து மக்களோட ஃபீட்பேக் இருக்கு, பட் வாழ்க்கையில வந்து அதை வச்சு ஓட முடியாது. லைஃப் இஸ் நாட் அபவுட் என்டர்டெய்னிங், இட்ஸ் அபவுட் மேக்கிங் எ லிவிங் த்ரூ என்டர்டெயின்மெண்ட். அதுக்கு வந்து காசு ரொம்ப முக்கியம்.
2: எஸ்.
1: இன் திஸ் டிட் யூ எவர் திங்க் ஆஃப் போதோண்டா, லெட்ஸ் கெட் டவுன் டு சீரியஸ் லைஃப்.
2: ஸோ இதில் நல்லா ஏர்ன் பண்ணலாமான்னு கேட்குறீங்க?
1: இல்லை, இதுக்கு முன்னாடி எப்போ காசு அவ்வளோ இல்லை, ரெக்கக்னிஷன் அவ்வளோ இல்லை, யோசிச்சிங்களா சரி ஒரு ப்ராப்பரான ஜாப்க்கு போகிறீங்களா?
2: யோசிச்சதில் இதில் எனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐடியாஸ் இருந்தது. அந்த மாதிரி நெவர் யோசிச்சதே கிடையாது. வேறு ஜாப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சது கிடையாது. ஸோ இதில் பண்ணுவோம், இதில் வந்து எப்படி ஏன்னா ஸ்டார்டிங் பண்ணி அதுக்கப்புறம் நானே மை செல்ஃப் என் மார்க்கெட்டிங் பண்ணி கண்டினியூஸாக பிஸ்னஸ் வர்றதுக்கு என்னென்ன இதோ நான் அந்த மாதிரி எனக்கு க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எங்கேயும் உட்காந்துலாம் என்ன அளவில் எதுவும் பண்ணல.
1: ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி என்ன சொன்னாங்க? இது
2: ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு அப்பா அவங்கள வந்து இதில் என்ன வரப்போகுது, கவர்மெண்ட் ஜாபுக்கு படி, சம்திங் எக்ஸாம் எழுதுங்க, அதுக்கு போ, இல்லை வேறு எதாவது வேலைக்கு போ அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓகே நீ பண்ணு பண்ணுன்னு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நானே வந்து ஆக்சுவலாக இப்போ மேஜிக்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லோ பேஜஸ் மாதிரி ஜஸ்ட் ஸ்டைல்லாம் இருக்குங்களா, அதில் பே பண்ணி ஷோஸ் எஸ் வர வச்சு ஓகே அதில் ஷோஸ் பண்ணணும்னு நம்ம பெஸ்ட்டாக ஏதாவது வீடியோஸ் எடுத்தால் தான் நிறைய மெஜிஷியன்ஸ் இருக்காங்க அதில் நம்ம தனியாக தெரியும் அப்படின்னு என்னோடய ஷோஸ் வந்து வீடியோஸ் எடுத்து நான் கிளைண்ட்ஸ்க்கு வந்து அதை அமுச்சு ப்ரொமோட் பண்ணி, அப்படி இல்லைனா கிளைண்ட் கால் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க ஸ்ட்ரைட்டாக போய் நான் மேஜிக் செஞ்சு காமிச்சிருவேன், அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க, அட்வான்ஸ் வாங்கி உடனே புக் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி டக் டக் டக் டக் டக்னு பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் கலக்கப்போது ஏர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே இதெல்லாம் நம்மளை வேலைக்காவது நம்ம விஷயங்களை பண்ணி பண்ணிட்டே இருக்கணும். நம்பர் ஆஃப் ஷோஸ் ஒரு நாளைக்கு ஒரு ஷோ ரெண்டு ஷோ அந்த மாதிரி டெய்லி ஷோ ஷோ ஷோ ஷோன்னு ஃபோன் கால் பண்ணி பேசி பேசி எடுத்து எடுத்து பண்ணிகிட்டே இருப்போம்.
1: நிச்சயமாக இது வந்து ஒன் மேன் ஷோ தானே, யூ ஹவ் டன் இட் ஆல் பை யுவர் செல்ஃப். யூனோ ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் வந்து பீப்புள் பிலீவ் பண்ணுறாங்க, யார் வந்து என்டர்டெயின்மெண்ட் லைன்லேயே இல்லை, ஓ மச்சா பேச்செக் கிடச்சுதா வெற்றிடா. ஆனால் ஒரு பர்ஃபார்மருக்கு வந்து அந்த பேச்செக் வந்து வெற்றி கிடையாது, மக்களோட ஃபீட்பேக் தான் வெற்றி இருக்கு. அந்த ரெஸ்பான்ஸ் ஆஃப்டர் த ஷோ டிசைட்ஸ் வெதர் த ஷோ வாஸ் குட் ஆர் பேட், யூ நோ. ஸோ விச் இஸ் த கிரேட்டஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் யூ ஹவ் காட் இன் யுவர் பர்ஃபார்மன்ஸ்? பண்ணும்போது இல்லை பணத்துக்கு அப்புறம், ஒரு குட்டி குழந்தை இருந்தாலும், ஒரு வயசான லேடி இருந்தாலும், ஒரு காமன் மேன், ஒரு விஐபி இருந்தாலும், யார் என்ன சொன்னாங்க யூ ஃபெல்ட் லைக் my job is successful, I'm good at my job inna endathu?
2: Yes, show la adukku munadi vandu or time vandu or media la panna poirundappo avangalta chance kekkalanu poirundhom. So appo anga poi magic pannumbodhu no adu innor magician manadhe paathren kalambu pa abindra mari soltaanga. Sir irunga sir, na onnume senje kaatla ungalta adukulla neenga vandu epdi insult pandringa abindra mari. அப்புறம் அதை முடிச்சுட்டு நான் போயிட்டு ஒரு பக்கத்தில் அந்த டேரக்டர்கிட்ட ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு, அதெல்லாம் ஒரு ஒன் டே வரும், உங்களுக்கு மாறும், எல்லாமே மாறும், சுச்சுவேஷன் இப்படியே இருக்க மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிற மாதிரி மாறும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் ஷோஸ்க்கு முன்னாடி வந்து அதை வந்து ரெக்கக்னைஸ் இப்போலாம் இதுக்கு முன்னாடி எல்லா இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஒரு மெஜிஷியன் அங்கே போய் ரெடி பண்ணிக்கோங்க, இங்கே இந்த ஸ்டேஜில் பண்ணிடுறாரு, இல்லை சார் எங்களுக்கு ஒரு ரூம் வேணும் அப்போ தான் நான் சீக்ரெட்டாக ரெடி பண்ண முடியும், அதெல்லாம் பின்னாடி இல்லை அங்கே போய் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ரூம்லாம் கிடையாது தம்பி அப்படின்னு. சார் அதெல்லாம் நான் சொன்னேன் தானே, பண்ணுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஓ மை காட் அப்படின்ட்டு. பட் அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் வாவ் சூப்பர் அமேசிங் எல்லோரும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஷோலே அந்த என்டையர் ஷோலே நம்மளோட ஷோ தான் பயங்கர ஹிட் ஆகிருக்கும். பட் நம்மளுக்கு பேமெண்ட் அங்கே கம்மியாக இருக்கும், மற்றவங்களுக்கு வந்து பயங்கர பேமெண்ட் இருக்கும், பிகாஸ் அவங்களோட ஃபேஸ் வேல்யூ. பட் அவங்க அவ்வளோ மொக்கையாக பண்ணியிருப்பாங்க அங்கே, நம்ம தான் ஷோவே தூக்கி நிப்பாட்டியிருப்போம்.
1: நீங்க சொன்னீங்க மேஜிக் வந்து ஒரு பக்கம், ஐடி வந்து வேற பக்கம். பட் ரெண்டுமேல ஒரே ஒரு விஷயம் காமன் இருக்கு, அது வந்து அப்டேட்ஸ்.
2: எஸ்,
1: அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் சார். ஏன்னா இன்னைக்கு எஸ்பெஷலி சோசியல் மீடியா வேர்ல்ட்ல வந்து யூ ஷோ அ ட்ரிக், இஃப் யூ கோ அண்ட் பெர்ஃபார்ம்லே ஆல்ரெடி பார்த்துருக்கேன்டா என்ன திருப்பி பண்ண போறாங்க. ஸோ ஐ நோட்டீஸ் தட் கிரேட் மெஜிஷியன்ஸ் லைக் யூ கான்ஸ்டன்ட்லி வந்து இனோவேட் பண்றாங்க, புது புது மேஜிக் ட்ரிக்ஸ் கொண்டு வராங்க. ஸோ டெல் மீ யுவர் லேட்டஸ்ட் மேஜிக் ட்ரிக், பட் ஹவு டு யூ லேர்ன் தீஸ் ட்ரிக்ஸ்? நீங்களே பண்ணுவீங்களா, கம்யூனிட்டி இருக்கா? How do magicians get together and show magic to the world?
2: Yes, magic la world full ah vandu community irukke, association irukke. Inge vandu Tamil Nadu la Indian Magic Hobby Association irukke, so adula magicians ku meeting nadakkum. Ippa kuda or last meeting nadanchu, adha honor pannanga engala. And adula vandu andha mari அண்ட் மேஜிக்கில் டீலர்ஸ் இருக்காங்க, மேஜிக் ப்ராடக்ட்ஸ் விற்கிறது இருக்குது, அண்ட் மேஜிக் வெப்சைட் இருக்குது. என்னோட வெப்சைட் கூட இருக்குது, மாயா லேண்ட் .com. ஸோ அதுலேயும் போயிட்டு என்னோட ஓன் மேஜிக் ட்ரிக்ஸ் நான் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க அதில் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே. ஸோ லேர்ன் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து நம்மளோட ஸ்கில்லை வளர்த்துக்கலாம். இன்னும் மோர் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணுன்னா புக்ஸ் நிறையா, அந்த மேஜிக்கோட தியரிஸ்லாம் நிறைய படிக்கணும். ஸோ அது வந்து மேஜிக் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ லாஜிக் இல்லாமல் தான் மேஜிக் பண்ணுறோம், பட் அதில் எப்படி சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அந்த லாஜிக்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம அழகாக அந்த மேஜிக்கை வந்து நம்ம செஞ்சு காட்ட முடியும். அண்ட் ஆல்சோ ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் இல்லாமல் இது பண்ணவே முடியாது. நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது பண்ண முடியும். லைக் ஸ்லைட்டாக ஃபேண்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு மென்டலிசம், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இதை நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளோலெஸ்ஸாக வந்து அழகாக பண்ணலாம்.
1: Sir, is magic a expensive art?
2: Yes, sir.
1: Ena believe pandranga or cap or stick rendu ball avladha pota edho pannuvanga, but I think people don't know that magic is a very very expensive art. Whether and the products irunda illana like neenga sonninga time is money, avlo money neenga invest, like a doctor you spend so many years to get that MBBS, அதே மாதிரி யூ ஸ்பெண்ட் சோ மெனி இயர்ஸ் டு பி எம்ஏஜிஐசி, யூனோ யூ ஸ்பெண்ட் ஆல் த இயர்ஸ் அண்ட் தென் யூ ஸ்டார்ட். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் சார், மேஜிக் பற்றி என்ன மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? லைக் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப்
2: எஸ் மேஜிக், அதோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டூ காஸ்ட்லி தான். அது ஏன்னா அது மேக் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். ரொம்ப லைக் சயின்டிஸ்ட் மாதிரி அவங்க யோசிச்சு விஷயங்களை ஒன்று கொடுக்கணும். இப்போ என் கையில் ஒரு ஸ்மோக் வரணும்னா அதுக்கு வந்து சில ப்ராடக்ட் இருக்கும், அதை அவங்ககிட்ட பை பண்ணணும். பட் அது இன்விசிபிளாக இருக்கும், இல்லை விசிபிளாக தான் இருக்கும், ஆனால் இன்விசிபிளாக வச்சுக்கலாம் நம்ம. எஸ் ஸோ வச்சுக்கலாம். அது வந்து எப்படி, அது வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு ஸ்மால் ஐட்டமாக இருக்கும். இது எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டோன்னா 30,000 அப்படிம்பாங்க. ஒரு இன்னும் ஸ்மாலாக இருக்கும், இல்லை ஒரு சின்னதாக ஒரு போர்டு வாங்குகிறோன்னா 2 lakhs இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவானது வாங்க முடியும். ஒரு 200-300 இருக்குது மேஜிக் மெட்டீரியல், ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. இந்த டாப் மோஸ்ட் மெஜிஷியன் ரொம்ப எக்ஸ்பென்சிவான இதெல்லாம் வாங்கி இது பண்ணுவாங்க. அண்ட் சீக்ரெட்ஸ் வந்து மெஜிஷியன்ஸோட லெக்சர்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து சில வெப்சைட்டில் போயிட்டு நம்ம பை பண்ணி அதுக்கும் நம்ம பே பண்ணணும். இது மாதிரி $50, $100 பே பண்ணி தான் நம்ம வந்து அதை பை பண்ண முடியும். இதில் பை பண்ணுறது நான் இப்போ வந்து நிறைய ட்ரிக்ஸ் யூடியூப்லேயே வந்து ரிவீல் பண்ணிடுறாங்க, பட் எல்லாருமே அதை பார்த்துட்டு வந்து மேஜிக் பண்ணுறேன்னு பண்ணுறாங்க. பட் அது வந்து பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே என்னை பார்த்து கூட நிறைய பேர் காப்பி அடிச்சுலாம் வர பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து மேட்ரு கிடையாது. அதில் எமோஷன் கலந்துருக்கணும், உங்களோட க்ரியேட்டிவிட்டி கலந்துருக்கணும், உங்களோட வேர்ட்ஸ் கலந்துருக்கணும், உங்களோட இது ஐடியாஸ் மட்டும்இருக்கணும். ஏன்னா ட்ரிக்ஸு எல்லாமே சேம் தான், பட் இப்போ நான் பண்ணும்போது ஒரு மாதிரி மேஜிக் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன்னா அதே மேஜிக்கை நீங்கள் வேறு மாதிரி பண்ணுவீங்க, வேறு டயலாக்ஸில் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வேறு மாதிரி இருக்கும் அந்த ட்ரிக்கே, வேரியேஷனில். ஓகேங்களா? ஆக்சுவலாக இப்போ நான் டைம்
1: டூல் அண்ட் ப்ராடக்ட் வந்து சேம் இருக்கும்,
2: சேம்
1: பட் எக்ஸிக்யூஷன் ஸ்டைல் வந்து வேறு
2: மாதிரி பண்ணும்போது அது அப்படியே டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேஜிக்கில். ஸோ அதை தான் வந்து எல்லாருமே வளர்த்துக்கணும். அது வளர்த்துக்காமலே அப்படியே நிறைய பேர் காப்பி அடிக்கிறாங்க. ஸோ அது வந்து டூ பேட், ஏன்னா வந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டியும் போயிடும். ஓகேங்களா? அது ஒன்று. அண்ட் ஆல்சோ மேஜிக் கற்றுக்கிறது ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ உள்ள சுச்சுவேஷனில். ஏன்னா எல்லா இடத்துலையும் சீக்ரெட் இருக்குது. பட் நீங்கள் அதை ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறீங்க, எந்த இடத்துல எந்த மேஜிக் பண்ணணும், யாருக்கிட்ட எந்தெந்த மேஜிக் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மெஜிஷியன்ட இருந்து கற்றுக்கணும். அப்படி இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸில் வரும். எப்படி இருந்தாலும் கற்றுக்கிட்டாலும் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
1: There is no replacement for entertainment and experience.
2: Yes.
1: You know, Poduva youngsters of the country used to flip the sunglasses like Rajni.
2: Yes.
1: Now they are doing it your style. Comes like that. My editor has some work to do. But so one of the purest arts, na believe pandre, is magic.
2: Yes.
1: 6 years irundalum, 60 years irundalum, censorship thevai illa. Relationship status thevai illa. Just come there with a good heart,
2: yes,
1: clean smile, and you will have a great, great time. If one has to learn magic from you, so of course, unga website o irukku, products o irukku, vaangrathukku, kathukrathukku. But if one can learn a magic trick from you, why don't you teach the people one trick?
2: Okay.
1: Vicky Krish style.
2: Yes. Adhukku munadi nama adha perform panirom.
1: Ha.
2: With you.
1: Okay.
2: Paakra viewers um pannalam. Okay. Ipdi kai neetikonga first of all. Okay.
1: India is my country. Oh, abdi
2: illa. Yes. Shake your hand.
1: Ha.
2: Okay. நான் சொல்றது அப்படியே சொல்லணும் சரிங்களா? லாலலா லாலலா
1: லாலலா லாலலா
2: ஆஹாஹா ஆஹாஹா
1: ஆஹாஹா.
2: வடிவேலு டயலாக் ஓகே. லொஜக்
1: லொஜக்
2: மொஜக்
1: மொஜக்
2: பஜக்
1: பஜக்.
2: ஹேண்ட் ஸ்ட்ரைட்
1: ஹேண்ட் ஸ்ட்ரைட்.
2: தம்ஸ் டவுன்
1: தம்ஸ்
2: டவுன். அப்படியே கிராஸ் பண்ணிக்கோங்க எப்படி வேணா வச்சுக்கலாம் உங்களோட விருப்பம். ஓகே. க்ளோஸ் யுவர் ஃபிங்கர் டைட்டர் ஷேக் யுவர் தம். இப்போ உங்களோட கையை ஒரு இன்ச் மேலே எடுத்துக்கணும். மேலத்துக்கணும் ஃபைவ் இன்ச் லைக் ஐயா ஐயா தட்ஸ் குட். ஓகே. உங்களோட தம் ஷேக் பண்ணுங்க. ஸ்டாப் ஸ்டாப் டூ டைம் மட்டும். ஒன் டூ ஸ்டாப். இப்போ என் கை பார்த்துக்கோங்க. என் தம் பார்த்துக்கிட்டே இருங்க. என் தம் எப்படி போதோ அதே மாதிரி கையை திருப்புங்க. ஆனால் நான் திருப்பிடும் உங்களால் திருப்ப முடியாது. ஐ கேன் பட் யூ கான்ட். லாக் ஆயிடுச்சு. எஸ் எடுத்துருங்க. உங்களுக்கு யூ ஹாவ் எனி ஐடியா?
1: நோ
2: நோ.
1: ஐ திங்க் இந்த டைம் இது பண்ணா.
2: Yes.
1: How did you do it?
2: Yes, it's a body trick. இது எப்போவுமே நான் பண்ணுறது ஷோஸில் பண்ணிட்டு டீச்சும் பண்ணுவேன். இது எப்படின்னா சேம் ட்ரிக் தான். ஆக்சுவலாக வந்து உங்களை லைட்டாக உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணேன்.
1: ஸோ வடிவேலோட காமெடி சொல்லி
2: இல்லை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க டைவெர்ட் பண்ணேன். அது எப்படின்னா அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு அவங்க கையை ஸ்ட்ரெச் பண்ண
1: சொல்லியிருக்கேன்.
2: தம்ஸ் டவுன் க்ராஸ் க்ளோஸ்.
1: கரெக்ட்ங்களா?
2: இப்போ என் தம் கீழே தான் இருக்கு. என்னாலையும் திருப்ப முடியாது ஆக்சுவலாக. சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக கை ஒரு இன்ச் மேலே தூக்குங்க. யாராலையும் ஒரு இன்ச்லாம் எக்ஸாக்டாக தூக்க முடியாது. அப்போ தான் என் கையை எடுத்தேன். நீங்கள் அப்போ நோட் பண்ணி பாருங்க. இன்னொன்று அவ்வளோ இல்லை, கொஞ்சம் கீழே இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் ரைட் ஹேண்ட் எடுங்க. எடுத்துட்டு அவ்வளோ இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு திரும்பி கை எப்படி கொண்டு போகக்கூடாது, இப்படி திருப்பிடுங்க ஃபுல்லாக இன்னும். எஸ் டர்ன்.
1: Good one. So and the insta vandu neenga apdiye move pannitinga.
2: Oh, direction romba powerful ah irukano.
1: Wow.
2: See adukapra avangala vandu neenga unga shoulder inge konja keela irakikano. Inda shoulder mele edutta innum konja thumb keela pirum. Ellarin thumb focus panna solla. Appo inda kai yarum paaka mattanga.
1: Ah,
2: apdiye turn panikandira.
1: Nice sir. That's smart one. Okay, superb. Next time vandu when I'm in a public meeting and can be impressed pannona theriyo when they clap I'll say you know I learned this from Vicky Krish apro oh aha nu solvanga. So finally for the magicians community thane nariya struggles irukku nariya aims irukku and the platform venum avangalukku enna solnona verbringa. What is your message to the young artists and magicians of our country?
2: Young artists ku vande ellame solradhu vande nariya ட்ரிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக ஒரு 10 tricks இல்லை 5 tricks கற்றுக்கிட்டாலும் அதை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஹவு டு டெலிவர், ஹவு டு அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை விட்டுட்டு எனக்கு லாட் ஆஃப் ட்ரிக்ஸ் தெரியும் அப்படின்னா அது நோ யூஸ். ஸோ ஒரு ட்ரிக்ஸை வந்து எவ்வளோ அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணாலே அது எல்லோரும் வாவ். அதில் ஒரு காமெடி இருக்கணும், அதில் ஒரு எமோஷன் இருக்கணும், எல்லாமே கலந்து இருந்தால் தான் அந்த மேஜிக் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்புறது.
1: தேங்க்யூ. அண்ட் லாஸ்ட் க்வெஸ்சன் சார், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஃபார் மீ இட்ஸ் லைக் விவிஐபி ஹூ ஹஸ் கம். பட் இந்த லாஸ்ட் 6 months யார் யாரோ கூப்பிட்டுருக்காங்க சார். Big, big people, celebrities, politicians, entrepreneurs, ellara kooptirukanga. So tell me about the exciting events ninga enge perform panninga, yaroda event ninga pogama endinga because of your tight schedule.
2: Yeah, yeah. Actually ipo ana India's Got Talent ku apra vandu kooptadhu vandu Karnataka la kooptanga. MLA Harris avangaloda வெட்டிங் ஆனிவர்சரி அந்த இதுக்கு தான் அங்கே போய் பண்ணோம். அங்கே வந்து டெப்டி சிஎம் வந்திருந்தாங்க, அவங்கள எல்லாருமே லைவாக நம்ம ஷோ பார்த்தாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, ஏன்னா ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சிஎம் பண்ணல, ஆனால் வெளில பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது தமிழ்நாட்டு சிஎம்க்கும் பண்ணிட்டோம், அதுவும் ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் ஆல்சோ அட் சேம் டைம் அந்த சிஎம்க்கு பண்ணுற அதே டைமில் தான் வந்து எனக்கு அவரு
1: அம்பானி ஷோ அனந்த் அம்பானி
2: இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட்டு எங்களுக்கு ஷெட்யூல் இங்க முன்னாடி
1: யோசிச்சு பாருங்க, நீங்க அம்பானிஸ்க்கு சொல்றீங்க சாரி ஐ அம் டூ பிஸி. ஓ விக்கி கிரிஷ், whether you are a magician, whether you are a scientist, whether you are a celebrity or a common man, ஒரு ரூல் வந்து உலகத்திலே மாறவே மாறாது சார். சொல்வாங்க பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் வுமன் இஸ் அ மேன், பிஹைண்ட் எவ்ரி மேன் சக்சஸ்ஃபுல் ஆர் நாட் இஸ் அ வுமன் சார், கண்டிப்பா. சோ டெல் மீ அபவுட் தட், ஆல்வேஸ் வி சீ யூ ஆன் ஸ்டேஜ், உங்க பின்னாடி வந்து ஒரு கோர் பர்சன், கோர் டீம், கோர் மெம்பர் கண்டிப்பா இருக்கும். டெல் மீ அபவுட் யுவர் பெட்டர் ஹாஃப், சாரி பெஸ்ட் ஹாஃப்.
2: எஸ் எல்லாருமே பெஸ்ட் திங் ஒன் தான், அவங்க மட்டும்தான். அவங்களை எங்களை அமெரிக்கால தான் மீட் பண்ணேன் பேக் ஸ்டேஜ், அதை வந்து மேஜிக் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பின்னாடி என்கிட்ட வந்து பேசினாங்க, ஸோ அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க டாக்டர் ஸ்வேதான்னு. அதுக்கப்புறம் நாங்கள் பழகணும், அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம். ஆஃப்டர் தட் அவங்க என்னோட சோசியல் மீடியா எவ்ரி திங் எல்லாத்தையும் எடுத்து ஹேண்டில் பண்ணுறது. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள், நீ இப்படி தான் இங்கே பேசணும், இங்கே நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மேனஸ் சம்திங். அண்ட் ஆல்சோ இந்தியாஸ் காட் டேலண்ட், எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது. அவங்க வந்து டே உன்னை கலாய்க்கிறாங்கடா, என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ இது பண்ண அப்படியே அப்படியா கலாய்க்கிறாங்களா, இப்போ பாரு எப்படி பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து எனக்காக கம்யூனிகேட் பண்ணி, அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அமேசிங்.
1: உலகத்தோட கிரேட்டஸ்ட் மேஜிக் வந்து காதல் தானே.
2: எஸ் எஸ் ஸோ அதெல்லாம் ஆமாம். அப்போது வேற யாரும் நம்ம வேலை போட்டோம்னா அவங்களுக்குலாம் நம்ம லாக்ஸ் கிடைக்கல, இவங்களாம் அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கறது கிடையாது.
1: You love her because she's free, yeah?
2: No, no, no. அப்படி கிடையாதுங்க, ஆக்சுவலா அதெல்லாம் அவங்க.
1: ப்ளீஸ் ரேஸ் இன்வாய்ஸ் மேடம், மேஜிஷியன் நீங்க இருக்கலாம் சார், கேளுங்க.
2: நோ சார், ஆக்சுவலா வந்து அப்படி எல்லாம் லவ் பண்ணல, நாங்க லவ் பண்ணோம் சந்தோஷமா. அவங்களுக்கு அந்த
1: நீங்க இதுக்கு முன்னாடி obviously you have seen other women தானே, you have seen other pretty women, other strong women. இது மேஜிக் இருக்கா, இது ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கா, அதை நீங்கள் பார்த்து ஃபீல் பண்ணுங்க தட் திஸ் இஸ் த பர்சன் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் மை லைஃப் வித்.
2: எஸ் ஸோ அவங்கள பார்க்கும்போது பேக் ஸ்டேஜில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஆடியோ நான் என்னோடய பென்ட்ரைவ் கொடுக்க போயிருந்தேன். ஸோ அவங்க வந்து அப்புறம் அப்போனாங்க இன்ட்ரடியூஸ், ஐ எம் ஸ்வேதா, நான் வந்து ஐ எம் டான்ஸராக கூட இருக்கேன் அப்படின்னு. ஓ தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்.
1: ஹி வாஸ் யுவர் ஃபேன்?
2: அப்போ ஃபேன் கிடையாது.
1: ஓகே, இப்போ ஃபேன் இருக்காங்க.
2: அப்புறம் பேக் ஸ்டேஜில் வந்துட்டு யாருமே ஆட்டோகிராஃப்லாம் பார்க்க வரல, இவங்க வந்தாங்க, ஒரு கார்டு எடுத்து கொடுத்தாங்க. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் ஹார்ட்ஸ், அதில் மேலே அவங்க பேர், நடுவில் ஹார்ட், கீழே என் பேர். அந்த கார்டு கூட இன்னும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ ஸ்வேதா அப்படின்னு, அது வந்து எல்லாமே கோஇன்சிடென்ட் நடந்துச்சு, சூப்பராக இருந்தது. அண்டு அப்புறம் ஃப்ளோரிடா ஃபுல்லாக எங்களை சுற்றி காமிச்சாங்க, அப்புறம் பேசணும், கல்யாணம் பண்ணிட்டோம். இப்போ கூட இப்போ நெக்ஸ்ட்டு அந்த எனக்கு ஃபாரின் ஷோ அண்டு இந்த நார்த் இந்தியாங்கெலாம் வருதுங்களே, அதில் எனக்கு ஹிந்தியில் கம்யூனிகேட் பண்ணதே, பட் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க, விக்கி நீ இன்னும் நிறைய கற்றுக்கணும். இப்போ நான் கூட அங்கே ஒரு ப்ரோமோ எடுத்துருந்தோம், ஸோ அவங்க எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க, இப்படி தான் பேசணும், இப்படி பண்ணணும், நீ நிறையத்தையும் மறந்துடுற, மறக்கக்கூடாது, இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ பிக்கஸ்ட் அதாவது வந்து ஒரு விஷயம் கிடையாது, எல்லாமே. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு கோராக இருக்கிறது வந்து எனக்கு வந்து பின்னாடி ஒரு பயங்கர ஒரு அந்த தோர்ல அவருக்கு ஹாமர் இருக்குங்க மாதிரி.
1: சோ நீங்க இங்க கூட நீங்க சூப்பர் ஹீரோ அண்ட் இந்த மாதிரி
2: இல்ல,
1: சரி சூப்பர் பவர் வந்து மேடம்.
2: ஓகே, நம்ம வந்து
1: சரி கேள்விப்பட்டேன், நீங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ப்ரோபோஸ் பண்ணீங்க.
2: எஸ் எஸ்
1: நீங்க மறந்துட்டீங்களா?
2: நோ நோ நோ, நான் ப்ரொபோசலாம் பண்ணிட்டேன். அவங்க
1: யார், அவங்க கிட்ட தான
2: நான் பண்ணியாச்சு. பட் அவங்க இந்தியா வந்தபோது ஒரு மேஜிக்ல ப்ரொபோஸ் பண்ணாங்க.
1: எப்படி சொல்ல, என்ன இருந்தது?
2: இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க ஏர்போர்ட்ல வரும்போது என் கையில இருந்து ஒரு ஃப்ளாஷ் வர வச்சு, ஒரு ரிங் வர வச்சு, நான் நீல் ரன் பண்ணிட்டு ரிங் போட்டு கொடுத்தேன். அவங்க வந்து ஓ ஸோ ஹாப்பி அப்படின்னாங்க. அண்ட் அப்புறம்
1: எப்படி பண்ணாங்க,
2: அந்த ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா, ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து ரோஸ் மாதிரி பண்ணிட்டேன். அது வித் மிட் ஏரில் அப்படியே ஃப்ளோட் பண்ண வச்சு அவங்க வாங்கினாங்க. அதை அப்படியே கொடுத்தோன்னா அது ஃபயர் ஆகி ரியல் ரோஸாக மாறிடும் மாதிரி அவங்கள்ட்ட மேரியுமே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்.
1: If you want to propose, please contact Vicky Krish. Oh, lovely, sir. Of course, adhukapro vandhu, it is a yes from her side for sure. Indha maadhiri magic daily paakum bodhu, we will say yes, sir.
2: Yes, ippo vandhu magic la vandhu avanga dhaan vandhu nammaloda idha irukkaangala.
1: So, daily neenga perform pannuvingala avangalukku oru magic?
2: No, no.
1: Morning la vandhu when she wakes up, good morning. Abdi la irukku.
2: இல்லை, இப்போ ஆக்சுவலாக அண்ட் ஸ்டேஜில் மேஜிக் பண்ணால் சைடில் யாராவது இருந்தாங்கன்னா நான் வந்து கோவப்படுறத விட அவங்க சைடில் நவ்வளோ பிரிப்பாங்க. இன்னும் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், உன்னோட ஹார்ட் ஃபார்மில் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இரு அப்படின்னு. ஏன்னா நான் பிஃபோர் மேரேஜ் முன்னாடி நான் அந்த மாதிரி இருந்திருக்கேன். இவங்கள அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
1: So, magic la vandu neenga nariya sadhichirukinga, but the greatest magic is to find the greatest partner, strongest partner, and that I think is the best trick of your life. Fantastic, sir. Well, life is good, life is kind to you. Ena ivlo neenga effort potrukinga, ivlo patient ah irundinga, ivlo self confidence indhathu, ivlo thana nambikai basically, you had a lot of patience, lot of confidence, persist panninga, disciplined ah irundinga, and enikki vandu the world is giving you exactly what you totally deserve. Thank you very much.
2: And one more trick ungalku pannum, neenga magic thana pathinga, but mentalism நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல
1: இல்லையே.
2: சோ ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமா?
1: கண்டிப்பா.
2: ஓகே,
1: யூ வில் ரீட் மை மைண்ட்.
2: எஸ்,
1: ஐ அம் ஸ்கேர்ட். ஓகே,
2: அண்ட் ஓகே, யூ ஹேவ் எ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நிறைய இருக்கும்ல, பட் இப்ப இருக்குங்களா?
1: இல்ல, இப்போ என்கிட்ட கார்டு வீட்ல இருக்கு. ஓகே,
2: சோ அதுல உள்ள ஒரு கிரெடிட் கார்டுல உள்ள ஒரு சீக்ரெட் நம்பர், 4 டிஜிட் நம்பர் நினைச்சுக்கோங்க.
1: பின் கோட். யா
2: யா, பின் கோட் நினைச்சுக்கோங்க. திங்க் பண்ணிட்டீங்களா? அது யாருக்கா தெரியுமா இங்க? நீங்க ஒரு பேக் டு ஸ்கூல், உங்களோட ஸ்கூல் லைஃப் போறீங்க, அங்க ஒரு பிளாக் போர்டு ஆர் கிரீன் போர்டு ஏதோ இருக்கு, டேக் எ சாக், இமேஜின் பண்ணுங்க அப்படியே, டேக் எ சாக், அதுல அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே டிரா பண்றீங்க, எஸ் நெக்ஸ்ட் நம்பர், அண்ட் தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் ட்ரா பண்ணிட்டீங்க, அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க, நல்ல பெருசாக, இன்னும் ஹியூஜாக நல்ல பெருசாக விஷுவலைஸ் பண்ணுது. அதை ஆக்சுவலாக அப்படியே விஷுவலைஸ் பண்ணது அப்படியே உங்களோட ஃபோன் டெக்ஸ்ட்குள்ளே வர மாதிரி இமேஜின் பண்ணுங்கள், அதில் வாட்ஸ்அப்பில். ஓகே, அதை டெக்ஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க, சென்ட் பண்ணோன்னா அது அப்படியே உங்கள் மைண்ட்லேருந்து அப்படியே என் மைண்டுக்கு வர மாதிரி அப்படியே இமேஜின். ஓகே, போயிட்டு என் விரலை டச் பண்ணுங்கள், இங்கே எப்படி இப்படி டச். ஓகே, அதில் ஃபஸ்ட் நம்பர் நினச்சிக்கோங்க, செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். யா, தேர்ட் நம்பர் ஐ காட் இட் சம்திங், இட்ஸ் ஆட் நம்பர், நோ நோ ஆட் நம்பர் கிடையாது, ஈவன் நம்பர், இட்ஸ் அ ஃபோர். ஃபஸ்ட் நம்பர் நினச்சிக்கோங்க, செகண்ட் நம்பர், தேர்ட் இஸ் ஷூட்டிங் ஃபோர், 1048.
1: Yeah, and I'll tell you why the math le answer, because before we did this,
2: yes,
1: I didn't trust him. Neenga enakku trust panna, naan avanga trust pannala. So I said idhu magical ah yen mele vekkadinga, avaru sonna unga skill ella yen mele vekkadinga. So I wrote this down and I said okay, let's see, and this is the answer. So na idha enoda pin number, ATM pin number, and neenga vandu exact ah guess panninga. How did you guess it?

0: அதே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறேன். எப்படி பவர் இருக்குது, எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எங்கேயாச்சு மேபி நெகோஷியேட்டிங் டு பை அ சிம்பிள் ப்ராடக்ட், வெதர் இஸ் ட்ரைங் டு இம்ப்ரெஸ் சம்படி, வெதர் இட் இஸ் அ ப்ரப்போசல், வெதர் இட்ஸ் அ பிஸ்னஸ் ஆஃபர். ஃப்ராங்கா சொல்லுங்க ஜி, இந்த ஸ்கில் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் சார். Have you misused this anywhere?
1: Yes, misuse பண்ணுனா பண்ணலாம், பட் நான் பண்ண மாட்டேன், யாரும் பண்ணவும் மாட்டாங்க. இதில் ஃபஸ்ட் திங் இது ஃபார் என்டர்டைன்மெண்ட், பட் இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த ஆர்ட்டில் நிறைய மிஸ்யூஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வாட்ச் நான் ஸ்டீல் பண்ணலை, அவங்கள்ட்ட கொடுக்காமல் போயிட்டேன்னா இட்ஸ் மிஸ்யூஸ். ஸோ அது உங்களோட வாலெட்டையும் நான் என்னால் ஸ்டீல் பண்ண முடியும், அதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுக்காமல் போயிட்டேன்னா அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ நான் யோசிச்சேன்னா இப்போ வேறு ஏதோ கடையில் எடுக்கிறதுனா எடுக்கலாம், இது வேணாலும் பண்ணலாம்.
0: ஸோ ஆக்சுவலி இஃப் அ பர்சன் வாண்ட்ஸ் டு பி அ கிரேட் தெஃப்ட், ஹி ஷுட் லேர்ன் மேஜிக்.
1: No.
0: If he wants to be a god man, ஒரு பூஜாரி நான் வந்து கடவுளோட ஆளு, மேஜிக் கத்துக்கலாம், அப்புறம் ஆரஞ்சு வேஷ்டி போட்டு பெர்ஃபார்ம் பண்ணுங்க.
1: அவங்க அதான் பண்றாங்க, இப்போ அவங்க பண்றாங்களையா, ஸோ இட்ஸ் மேஜிக் தான். ஸோ அவங்க வந்து வாயிலிருந்து லிங்க் எடுக்கிறது, கையிலேருந்து விபதி வர வைக்கிறது, ஸோ நானே பண்ணுவாது. ஸோ எவ்ரி திங்ஸ் மேஜிக். பட் அதான் நான் சொன்னேன்ல, நீங்கள் பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்கும், அவங்க பண்ணும்போது அந்த பீப்புளோட கண்ணோட்டம் அது எல்லாமே ஓ அவங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி.
0: ஸோ காட் மென் ஆர் மெஜிஷியன்ஸ்.
1: எஸ், ட்ரெயின்ட் மெஜிஷியன்,
0: நாட் சென்ட் பை காட், ஜஸ்ட் லேர்ன்ட் பை மேஜிக்.
1: மேஜிக், தே ஆர் ஸ்கில்டு மெஜிஷியன், அவ்வளோதான்.
0: Well done, sir. I'll tell you what, whether sent by God or magic, for me and for a lot of people in India, you are God sent, sir. Nichima solre unga pinnadi vanda and the kadai and the simplicity in the stage and age they could have vande, when you are so popular, to be so humble to sit down and teach simple things to me, I'm extremely honored. I'm very humbled. I wish you all the best, sir. And not just neenga and unga family and unga friends, full state, the full country is with you. Thank you for making us so proud. It's been a pleasure to have you on Chennai Live. And do you know why we chose Naya 1048 yosthe theriyuma?
1: தெரியலையே, சொல்லுங்க
0: சார். அது பார்ட் டூல சொல்றேன் சார், நெக்ஸ்ட் எபிசோட் வரும்போது. ஆல்ரைட், தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சென்னை லைவ் 104.8. பிக் தேங்க்யூ டு த மெஜிஷியன் விக்கி கிரிஷ். சார் ஸ்மோக்கிங்க சார், 30,000 ரூபீஸ்க்கு வாங்கல சார் அந்த பொருள்.

0: This is Rajiv on the Drive.
1: Okay, welcome back to Chennai Live 104.8. Things are getting heated. Sir, 40 degrees Celsius, sir. And the heat vandhu thaangalam. In the heat vandhu something which Tamil Nadu is waiting, and we know it will become cooler on the 4th because answers will be out. Sir, ஒவ்வொரு பார்ட்டி வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. பொலிட்டிஷியனோட ஆக்ஷன்ஸ் நம்மளுக்கு புரியுது சார். பொலிட்டிஷியன்ஸோட மைண்ட் செட் யாருக்குமே புரியல. ஹவு கேன் த வைசஸ்ட் ஆஃப் பீப்புள் இன் பாலிட்டிக்ஸ் பி ஐதர் மிஸ்கேரிட், மிஸ்இன்ஃபார்ம்ட் ஆர் ஓவர் கான்ஃபிடென்ட்? ஹூஸ் ராங் டு தே? இந்த ஒரு கேம் இருக்கா, நான் சொல்லிதான் ஆகணும், நான் ஜெயிப்பேன், ஆனால் மனசுக்குள்ளே தெரியும் நான் ஜெயிக்க மாட்டேன். வாட் இஸ் தேட்? எவ்ரி பார்ட்டி ஆஃப்டர் எலெக்ஷன் நாங்கள் தான் வருவோம், நாங்கள் தான் வருவோம். நோபடி கம்ஸ் அண்ட் சேஸ் இட் வாஸ் பேட், வீல் ட்ரை நெக்ஸ்ட் டைம். எவ்ரி ஒன் பிலீவ்ஸ் தே ஹேவ் இட். ஹவு டு பொலிட்டிஷியன்ஸ் டூ திஸ்?
2: Yeah, it could also be, a sense of positivity to try and say, we will win amongst the cadres. The other thing is also, I think they are also carried away by what people say around.
1: Right, the inner circles
2: and so on. Mm. So they always misguide saying that we are going to win and so on, right? So therefore, I think it's a mix of both. But point is, when we went to the field, what we saw was that with respect to the cash-taking issue, we spoke to a lot of families. So each family we go spend almost 10 to 15 minutes. Mm.

0: bigger, better hits on Chen A Live.
1: A city we love with some facts that we are yet to discover. Let's explore the journey from Madras to Chennai with historian V. Sriram.
2: You talk about blues when you talk about America. அதே ஈக்குவலண்ட் தான் இந்த கானா. எனக்கு கானால இருக்கிற ஒரே வருத்தம் என்னன்னா, 50 வருஷம் முன்னாடி அவங்க என்ன பாடிட்டு இருந்தாங்கங்கிறது இப்ப இல்ல. There is no PhD thesis on Ghana, for instance. There should be. How did it evolve? 30 years ago, there was no concept of Ghana. But people who lived in North Chennai, for instance, have told me, என்னைக்குமே இது இங்கே இருந்திருக்குங்க, இங்கே பாடிட்டு தான் இருந்தாங்க, இதை பற்றி ரொம்ப பேர் பேசலை அவ்வளோதான். பட் இப்போ இதை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, பப்ளிக்கில் வந்து நிறைய தெரிய வருது. ஸோ திஸ் இஸ் அவர் ஓன் ஆர்ட் ஃபார்ம் அண்ட் வி கேவ் இட் அ வெரி ஹிந்தி நேம், கானா.
3: You've grooved to this on a reel. Now, it's time for the reveal. Real reveal only on Chennai Live 104.8.
4: If you're done with your ex, move on to the next.
5: Wait a minute. Before you scroll to the next, let me tell about the ex.
4: So you're done with your ex and you move on to the next.
5: The ex's story begins with the Gladys, a versatile dancer who remixed Mauli and Silent Addy's song on TikTok.
4: With your ex, move on to the next. If you're done with your ex.
5: This song is trending with women growing solo and emphasizing their purpose to move on. It's an anthem for today's single woman and sparks a debatable sense of ambition. Now for some real and real love. Is this a tribute to your ex or a call for your next? Let's move on anyways.

0: are tuned in to A Positive with Dr. Alfred Jose, only on Chennai Live 104.8.
1: Love can make you mad. Okay. One side love will make you a psycho, sir.
2: Yes, very true. ஒருதலை காதலா யாருமே நான் காதலிக்கவே இல்லை.
1: இப்போக்கரை லவ் பண்ணலீங்க, ஆனால் அவங்க லவ் பண்ணல உங்களுக்கு.
2: அவ்வளோ எவ்வளோ போட்டு வாங்கினாலும் நான் சொல்ல மாட்டேன். ஒருதலை காதலாக நான் இதுவரைக்கும் யாரையுமே நான் காதல். ஓகே, சரி. ஒருதலை காதல்ன்றது ஆக்சுவலாக அது ஒரு சுகமான ஒரு விஷயந்தான். ஓகே, அது நல்லாயிருக்கும். அதை நீங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும். ஓகே, கிடைக்கல அப்படின்னாலும் சந்தோஷப்படணும். அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, உனக்கு கிடைச்சாலும் நீ சந்தோஷமாக வச்சுப்பேன், உனக்கு கிடைக்கலனாலும் அவள் சந்தோஷமாக இருக்கிறான்ற பட்சத்தில் நீ ஏன் வந்து கிடைக்கலன்றதுக்காக வருத்தப்பட்டுருக்க? உங்ககிட்ட வந்தாலும் சந்தோஷமாக இருக்க போகிறா, உங்ககிட்ட இல்லை அப்போவும் சந்தோஷமாக இருக்கிறா, ஏன் வந்து அவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறான்ட்டு காண்டவர் சந்தோஷமாக இவ்வளோதான் ஒருத்தலைக்கு அதில் சந்தோஷப்பட்டு.
0: Stay tuned for more on A Positive with Dr.